நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 28ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு, ஜூலை திங்கள் 19ஆம் நாள், இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 47 நொடி.

நாளொரு குரல். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவனுடையது போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும். 135வது குரல் மீண்டும். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களை நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆறு பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சி. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா, ஜிப்மரில் நடைபெற்ற நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா ஆகியவை இடம்பெறும். அமைப்பில் உதவி பி. இளஞ்செழியன், அமைப்பு பிபின் எஸ். நாத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேந்தமங்கலம் SNV அன்பழகன் குழுவினர் வாசித்துள்ள நாதஸ்வர இசை இடம்பெறும். எஸ். முத்துகிருஷ்ணன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முகசுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். மங்களம் எஸ். சுந்தரராஜன் அவர்கள் தவிலில் வழங்கி இருப்பது ஆதித்தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பி.வி. ராமன், பி.வி. லக்ஷ்மணன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம் எழுதியவர் டி.எஸ்.வி. சர்மா அவர்கள். அமைப்பு எஸ். பெரியசாமி, எஸ். ஜான்சன். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 5:00 கனிந்த

வாழ்வு. மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தொழில்நுட்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 இஷ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுஷி மிஸ்ஸஸ் பாலமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களை 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ரெயின்போ கெட்ஸ், மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: மனிதப்பற்று, மானிடப்பற்று, மனிதத்தன்மை, மனிதம் என்றெல்லாம் மனிதநேயத்தை புலப்படுத்தும் சொற்கள் தமிழில் பலவாக இருக்கின்றன. பண்புடையார் பட்டுண்டு உலகம், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றெல்லாம் மனித பண்பை வலியுறுத்தி திருக்குறள் அருமையாக கூறுகிறது. பண்பு கொண்டவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்றும், பண்பு இல்லாதவர்கள் பட்ட மரத்திற்கு சமம் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும், தன்னலம் கருதாமல் புறநலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய்

ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் என இரக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்க அடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தனார் என்று கூறலாம். அமுதசுரபி என்னும் பாத்திரமும் அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரின் பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று

0: சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரியின் பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வலம் வந்து தொழுதாள். பாரெங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலை கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டாள், ஐயா விளாம்பழமே என்கின்றீர், ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா, கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம், முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தர்மங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் TL மகாராஜன்.

ஒலித்தவை தெய்வீக ராகம். இனி வருவது சேவை செய்திகள். புவனகிரி ஸ்ரீ எம்பெருமானார் தரிசன சபையின் 48வது ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ வைணவ மாநாட்டில் இன்று காலை 8 மணிக்கு கருடக்கோரி ஏற்றுதல், காலை 8:30 மணிக்கு பாலபோகம். கல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா இன்று காலை 10 மணிக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: கண்ணம்மா பொண்ணம்மா, அந்த மண்புழு உரத்தை தக்காளி செடி வெண்டைக்காய் செடியில் நல்லா களவட்டையில் நல்லா அழகாக வைங்க. அந்த வேறு கடியில் நல்லா பதமாக வைங்க. சரியா?
2: சரிங்க அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சிடுறேன்.
3: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து,
1: காத்தமுத்து, வாபா வாபா வந்துட்டியா கொள்ளைக்க?
3: என்னப்பா, நேற்று தான் 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிட்டு வந்தேன்.
1: ஆமாம்.
3: இன்னைக்கு உன்னுடைய காய்கறி தோட்டத்துல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா?
1: ஆமா, ஆளு வச்சு வெண்டைக்காய் தக்காளியில மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேமா.
3: ஓஹோ, வெண்டைக்காய் தக்காளி செடிக்கு மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
1: நானும் போடுன்னுக்குறேன்.
3: ஓஹோ, எப்பா மேலாப்புல போடாதப்பா, கொஞ்சம் லேசா மண்ணை பறிச்சு அதுக்குள்ள போடணும்பா.
1: ஓஹோ,
3: மண்புழு உரம் வந்து முழுமையா நம்மளுடைய செடியெல்லாம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இருந்தால் தான்ப்பா நல்லது.
1: நீ சொல்கிற மாதிரி தான் போட்டு வரோம் காந்தமுத்த. கண்ணம்மா பொண்ணம்மா, அலுப்பு தீர அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் வேலை செய்கிறது.
2: சரிங்கண்ணா.

0: நீ வாப்பா அப்படி வந்து உட்காருப்பா.
1: சரி வா காத்து முத்த, வேப்ப மரத்தடியில் உட்காருவோம். நல்லா காத்து குளிர்ச்சியா, நல்ல உடம்புக்கு சுகமா, நல்லா இருக்கும்.
0: ஆமாப்பா, வேப்ப மரத்து இலையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டிங் கட்டிங்காக இருக்கும். எந்தெந்த இலையெல்லாம் அந்த கூர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இலையில தான் ஆக்சிஜன் அதிகமாக வெளில வரும்.
1: ஆ, சொல்லிக்கிறப்பண்ணியா.
0: ஆமாம், வேப்ப மரத்து காற்று அதனால தான் நமக்கு ரொம்ப நல்லது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வேப்ப மரத்து கீழே கிடைக்கும்பா. சரி சரி, வாப்பா உட்காருவோம்.
1: காதுமுத்தா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: நேற்று நம்ம என்ன செஞ்சோம், குழி முறையில் எப்படி வந்து மண்புழு வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்புறம் மர பொட்டியில் எப்படி வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்புறம் வந்து சிமெண்ட்டு தொட்டியில் எப்படி வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்.
1: ஆ ஆ ஆ.
0: இப்போ நாம் என்னென்னலாம் வந்து இடுபொருள்கள் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ப்பா.
1: சரி சரி.
0: சரியா, பொதுவாக நம்ம கொல்லைக்காட்டில் நம்ம காய்கறி கழிவாக இருக்கட்டும், இல்லை வேளாண்மை கழிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கழிவுகள் இருக்குல்ல.
1: ஆமாம்.
0: இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: கால்நடை கழிவு உட்பட.
1: ஏன்னா
0: பச்சை சாணம் ரொம்ப நல்லது இந்த மண்புழு உற்பத்தியில.
1: கதமுத்தா, விவசாய ஆபீஸில் ஏதோ விவசாயத்துக்கு மானியம் தரேன்னு சொன்னாரு, அதனால நான் கொஞ்சம் வேலையோட ஆபீஸுக்கு போனேன். நீ கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, சுருக்கமாக சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: முதல்ல அந்த மண்புழு படுக்கையை பற்றி சொல்லிடுறேன்ப்பா.
1: ஆ சரி சரி.
0: ஏன்னா இப்போ ஒரு தொட்டியில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அடிபாகத்தில் சின்ன கல், அப்புறம் மணல், இதை கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா.
1: சரி.
0: ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட்டுக்கிட்டியா.
1: போட்டுக்கலாம்.
0: அப்புறம் 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய இந்த வண்டல் மண் அதை பரப்பிடணும்ப்பா.
1: ஓஹோ.
0: சரியா.
1: சரி.
0: அப்புறம் வண்டல் மண்ணின் மீது மண்புழுக்களை விடணும். அந்த மண்புழு படுக்கைய தான் சொந்த இருப்பிடம் போல அந்த மண்புழுக்கள் நினைச்சுக்கும்.
1: ஓஹோ.
0: குழிய 2 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம், அப்புறம் 1.25 மீட்டர் உயரம், இந்த அளவில் வச்சுக்கிட்டு இந்த மண்புழு படுக்கை இருக்குல்ல, அதில் 15-20 சென்டிமீட்டர் அந்த அளவில் அமைக்கணும்ப்பா.
1: ஓஹோ.
0: இப்போ கையளவு மாட்டு சாணத்தை படுக்கையின் மீது நல்லா தூவணும்.
1: சரி.
0: 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு.
1: சரி.
0: இந்த வைக்கலை எடுத்துக்கிட்டு அந்த வைக்கலை நல்லா பொடுசாக வெட்டிக்கிட்டு அதை போடணும். அப்படி இல்லைன்னா இயற்கை கழிவுகள் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை கூட நம்ம போடலாம்.
1: ஓஹோ.
0: அடுத்த 30 நாட்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாம் தண்ணி தெளிக்கணும். ஈரப்பதான் நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். படுக்க வறண்டு போயிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப சொத சொதப்பாவும் இருந்துடக்கூடாது.
1: சேரு போல.
0: ஆமா, அதுமே இருக்கக்கூடாது. பறவைகள்டேந்து நம்ம வந்து படுக்கையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த தென்னை மட்டை இல்ல பனை ஓலைய வச்சு கோணி பைய வச்சு கூட நம்ம மூடி பாதுகாக்கணும். ஏன்னா எலி வந்து மண்புழுவை சாப்பிடும். அப்புறம் கரையான், அப்புறம் வந்து எறும்பு,
1: காகம் பருந்தெல்லாம் சாப்பிடும்.
0: காகம் பருந்து என்னென்னலாம் மண்புழுக்கு எதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அதனால மண்புழுக்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்ப்பா.
1: சரி சரி
0: சரி. எப்போ வந்து மண்புழு உரம் கிடைக்கும் தான் நீ கேட்ட.
1: ஆமாம்.
0: இப்போ நம்ம படுக்கையை ரெடி பண்ணிட்டோம்.
1: ஆமாம்.
0: அதில் மண்புழுவை விட்டாச்சு.
1: ஆமாம்.
0: அதுக்கு தேவையான உணவை கொடுத்தாச்சு.
1: ஆமாம்.
0: தண்ணி தெளிச்சிக்கிட்டே வர்றோம் இல்லையா.
1: ஆமாம்.
0: இப்போ அடர் காப்பி நிறத்துல பொடி பொடியா, அந்த குருணை குருணையா அள்ளி பார்த்தோம்னா எடையே இல்லாத மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தென்படும். இதுதான் வந்து மண்புழுக்களுடைய எச்சம். இதுதான் நமக்கு தேவையான மண்புழு உரம். சரியா. இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது எப்பயில இருந்து ஆரம்பிக்கும்னா 60 நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம்.
1: 60 நாள் ஆகும்.
0: ஆமாப்பா, 60 நாளைக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, சில பேர் 45 நாள் கூட எடுக்கிறாங்க, இருந்தாலும் 60 நாளைக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும்.
1: இருந்தாலும் உரம் நல்லா மக்கனாதான் நல்லா இருக்கும்.
0: எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மண்புழுக்கள் என்ன செய்யும், மேலேருந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை அப்படியே வெட்டி மேலாப்புல எடுக்கும் போது அதுல ஏதாவது வேணா 1-2 மண்புழு வேணா இருக்கலாமே ஒழிய பாக்கி மண்புழு எல்லாம் கீழே ஓடிடும். இப்ப நம்ம அதை சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா திரும்பவும் நம்ம அதே மாதிரி பெட் அமைச்சு திருப்பி திருப்பி நம்ம மண்புழு உரத்தை தயார் பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது இது வரைக்கும் தயார் பண்ண மண்புழு உரம் போதும், நம்ம பெட்டை களைச்சிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப மண்புழு உரத்தை எடுத்த பிறகு அந்த 4 மூலையிலும் கொஞ்சம் நல்லா ஈர சாணத்தை எடுத்து அதை அப்படியே நேசா புதஞ்ச மாதிரி அப்படி வச்சிட்டோம்னா இந்த கீழே இருந்ததுல மண்புழு அது எல்லாம் உடையாந்து அந்த ஈர சாணத்துல வந்து உள்ள நுழைஞ்சிரும். அதுங்களுக்கு ஈர சாணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈர சாண உருண்டை இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து

0: எடுத்து ஒரு வாளி தண்ணியில் அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த சாணம் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும். அந்த மண்புழு அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே தண்ணியில் கிடக்கும். அந்த மண்புழுக்களை அப்படியே எடுத்து நாம் மண்புழுவை வந்து ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு மேலே கூட விற்பனை பண்ணிக்கலாம், அல்லது புதுசாக பெட்டு போடணும்னாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ, பார்த்தா ஒரு கிலோ 400 அளவுக்கு வருதா?
0: ஆமாம்ப்பா, ஒரு பெட்டணி தயார் பண்ணினா குறைஞ்சபட்சம் 2 கிலோவுக்கு மேலே இருக்கும்ப்பா.
1: அடேப்பா, பரவாயில்ல, நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, அதுலேயே உனக்கு 1000 ரூபா நின்னுடும்ப்பா. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மண்புழுவை தயார் பண்ணிட்டோம்ல, இந்த மண்புழுவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான முறையில் அந்த மண்புழு உரத்து கூட அந்த மண்புழுக்களோட முட்டையெல்லாம் வேற இருக்கும். அதனால ரொம்ப வெயிலில் போய் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் நிழலோட்டமாக வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள சத்து பாதுகாக்கப்படும்ப்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துகிறப்ப கூட மண்ணில் வந்து கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு உள்ளே போட்டு அதுக்கு மேலே மண்ணை மூடி அப்படி பயன்படுத்துறது நல்லது.
1: ஓஹோ,
0: அப்போ தான் வந்து பயிரும் நல்லா ஈஸியாக மண்புழு உரத்தை எடுத்துக்கும்.
1: கருத்தமுத்து, இந்த மண்புழு உரம் போகிறதெல்லாம் என்னென்ன சத்தெல்லாம் அடங்கிதுப்பா?
0: கருத்தமுத்து, மண்புழு உரத்தில் வந்து கரிமச்சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, சோடியம் சத்து இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: எவ்வளவு சத்து இருக்குதுவா?
0: ஆமாப்பா, நிறைய சத்துக்கள் இருக்கு. எளிமையான ஒரு விஷயம்தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நீ அடுத்த தடவைலாம் வெளியில போய் வாங்கிட்டு வராதப்பா.
1: வெளியில வாங்க மாட்டோம்ப்பா.
0: நீனே தயார் பண்ணி, நெல் வயலா இருக்கட்டும், கரும்பு வயலா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும், வாழைத்தோட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: காத்தமுத்து, மண்புழு உற்பத்தி பண்றது பத்தி நல்லா தெளிவா சொன்ன. மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்ன. அந்த மண்புழு உரம் எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரி செஞ்சிய, செலவு கம்மி பண்ணிய, நிறைய அதிக சம்பாதிச்சிய, மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்டரியே வைக்க போறோம்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பெரிய லெவலில் பண்ணு.
1: சரி சரி,
0: நல்லா லாபம் அட. இயற்கையான முறையில் நம்ம உரம் தயாரிக்கிறோம்னா அது நமக்கு மட்டும் இல்லைப்பா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லைப்பா, நம்ம நாட்டுக்கே நல்லதுப்பா. சரி கருத்த முத்தே, நான் அப்போ கிளம்பட்டுமா?
1: ஆ சரி சரி, பார்த்து போயிட்டாப்பா.
2: மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காதமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன.

0: 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக ராயன் படமும், சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்படத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்படத்துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் இரண்டு நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலமில்லாத 7 எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தோர் நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்ஸஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில்
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை

0: மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இரண்டு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிரா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த இரு வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16,922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 12 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே. இன்றைய நிலையில் யானைகள் பல்வேறு ஆபத்துகளை எதிர்கொண்டு வருகின்றன. யானைகளுடைய வாழ்வியல் மாற்றங்களுக்கு இயற்கையாகவும் செயற்கையாகவும் பல காரணங்கள் இருக்கின்றன. யானைகள் மரங்களை பல்வேறு காரணங்களுக்காக தள்ளி வீழ்த்துகின்றன. இந்த மரங்கள் பிற விலங்குகளுக்கு உணவாகின்றன. இப்படி ஒரு இடத்தில் நிறைய யானைகள் இருக்கும்போது அங்கு யதார்த்தமாகவே அவை நிறைய வளங்களை எடுத்துக்கொள்பவையாக இருக்கும். இதனால் மாற்றங்கள் வரலாம். அடுத்தது, மனிதர்களால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரும் மாற்றங்கள் பல. காட்டிற்குள் சாலை அல்லது ரயில் தண்டவாளங்கள் அமைப்பது, விவசாயம் செய்வது, மனிதர்களை குடியமர்த்துவது, தொழிற்சாலைகள் கட்டுவது, சுரங்கங்கள் தோண்டுவது போன்ற செயல்கள் யாவுமே யானைகளின் வாழ்விடத்தை நேரடியாக பாதிக்கின்றன. இதன் காரணமாக யானைகளின் இயற்கையான எல்லைகள் சுருங்கி

0: வருகின்றன. இதனால் அவை உணவு மற்றும் தண்ணீருக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அடுத்து, புவி வெப்பமயமாகுதல், பருவநிலை மாற்றம் போன்றவை காட்டில் உண்டாக்கும் தாக்கங்கள் பெரிது. பருவநிலை மாற்றம் காட்டில் இருக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக பசுமையும் இல்லாமல் போகிறது. காட்டில் நீரின் அளவு குறைய குறைய உயிர் வாழ்வதற்கு வளங்கள் வேண்டி யானைகள் காட்டிலிருந்து வெளியேறி துவங்குகின்றன. மேலும் காடுகளை ஒட்டிய பகுதிகளில் விவசாயம் செய்பவர்கள் அதிக பணம் அளிக்கும் பயிர்கள் என்பதற்காக வாழை, கரும்பு போன்ற பயிர்களை பயிரிடுகிறார்கள். அவர்களின் விளைநிலங்களும் வீடுகளும் யானைகள் வலசை செல்லும் பாதையிலேயே அமைந்து விடுகின்றன. யானைகள் தமது வலசை பாதையில் வருவதைத்தான் அவை ஊருக்குள் வந்துவிடுகின்றன, விளைநிலங்களில் புகுந்துவிட்டன என்று தற்போது கூறப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட யானைகளை பெரிதும் பாதிப்பது சட்டவிரோதமான வேட்டையாடலாகும். யானை தந்தங்களுக்காகவும் தோள்களுக்காகவும் அவை சட்டவிரோதமாக கொல்லப்படுவது யானை இனத்தின் எண்ணிக்கைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இந்தியாவில் அதிக யானைகள், அதாவது 59%, திருட்டு கும்பலால் தான் வேட்டையாடப்பட்டுள்ளன. ரயிலில் அடிபடுதல் 15%, விஷ உணவு 13%, மின்சாரம் பாய்ந்து இறத்தல் 8% என ஆய்வு தெரிவிக்கிறது. இதில் புதிதாக சேர்ந்திருப்பது மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள். காட்டுப்பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் காலியான பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் வாட்டர் கேன்களை கையோடு திரும்பிக் கொண்டு செல்லாமல் அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். அதை உண்ணும் யானை செரிமானம் ஆகாமல் வயிறு உப்பி இறப்பது இன்றும் நடக்கிறது. சரி, இவற்றுக்கு என்னதான் தீர்வு? யானைகளின் நடமாட்டத்தை தொழில்நுட்பம் மூலம் அறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திகள் தருவது, யானைகளை காயப்படுத்தாத சூரிய மின்வேலிகள் அல்லது அகழிகள் அமைப்பது, யானைகள் எளிதில் உண்ணக்கூடிய கரும்பு, வாழை போன்ற பயிர்களுக்கு பதிலாக யானைகள் விரும்பாத மஞ்சள், இஞ்சி, மிளகாய் மற்றும் கடுகு போன்றவற்றை சாகுபடி செய்வது போன்ற செயல்முறைகள் பயிர் சேதத்தை தவிர்க்க உதவும். யானைகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு ஆதாரங்களை வனப்பகுதியிலேயே ஏற்படுத்தி கொடுத்தால் அவை உணவு மற்றும் தண்ணீருக்காக மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு வருவதை தவிர்க்கலாம். யானைகள் உணர்ச்சியற்ற பொருட்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவற்றுக்கான வழித்தடங்களை ஆக்கிரமிக்காமல் மோதல்களை குறைப்பது இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமான செயல்பாடாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:18. புதுவை புதுமையில் தொடக்கமாக சிந்தனை மலர். வெற்றி கிடைக்கும் நேரத்தை விட நன்மைகள் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் என்று நம்பிக்கையுடன் செயல்படும் நேரம்தான் உலகிலேயே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நேரமாகும். நேர்களே, இது கோல்ட்ஸ்மித் அவர்களின் சிந்தனை.

சங்கீத சாரல் பல்வேறு இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீண இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம் சங்கீத சாரல் ஆக்க

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா மற்றும் ஜிப்மரில் நடைபெற்ற நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் கடந்த 15ஆம் தேதி மாணவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் கல்வி வரலாற்றிலும் முத்திரை பதித்த மகத்தான தலைவர், கல்வி புரட்சியின் தந்தை, கர்ம வீரர் பாரத ரத்னா காமராசர். அவரை நினைவுகூர்வது அவர் வகித்த பதவிக்காக அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்று நமக்கெல்லாம் இன்னும் எதிர்கால தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான். காமராஜர் வாழ்ந்த காலத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கும் வாய்ப்பு இன்று இருப்பது போல எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. சமுதாயத்தில் மிக குறைந்த சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்று நம்முடைய நாட்டில் கோடிக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் முக்கியமானவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால்தான் அவருடைய கல்வி சேவையை நன்றியோடு இன்று வரை இந்த சமுதாயம் நினைத்து பார்க்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்தார். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டியது நிலை மாறியது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 1960 வரைக்கும் நான் நீலகிரி மாவட்டத்தில் கிராமங்களில் பள்ளிகளில் தான் நான் படித்தேன். இப்போ காலையில் ஸ்கூல் போனோன்னா 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு திருப்பி 4 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்காக மட்டும் நான் 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் என்னோடய தம்பியார் தங்கை அவங்களுக்காக ஒரு பிரைமரி ஸ்கூல் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கட்டி கொடுத்தார்கள். அந்த காமராஜர் டைமில் தான் அந்த பள்ளியை தொடங்கி வைத்தது. அப்போ சொல்லுங்கள், அது 1 கிலோமீட்டரில் இந்த சின்ன பசங்களை அனுப்புனேன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து இது டென்ஷனே இருக்காது. எங்கள் அம்மா கூட இவ்வளோ தடவை இவ்வளோ நாளைக்கு அந்த தங்கையும் தம்பியும் விடுத்து கூட ஸ்கூல் போகிற சாயங்காலம் அவங்க கொண்டு வரதும் அம்மா தான். பள்ளிகள் இருக்கும் இடத்திற்கு குழந்தைகள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு போன போது ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகள் வீட்டில் உணவு இல்லாத காரணத்தால் பள்ளிக்கு வராமல் வேலைக்கு போகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய திட்டம், உணவு திட்டம், இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்டுருக்கேன் அந்த டைம்லெல்லாம். லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது. பசியால் பள்ளிக்கு வராத குழந்தைகள் உணவுக்காக பள்ளிக்கு வந்தார்கள். பிறகு கல்விக்காக பள்ளியில் தங்கினார்கள். கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். கல்வி மட்டும் வளரவில்லை, சமுதாய சமத்துவமும் வளர்ந்தது. இதுதான் உண்மையான சமுதாய புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர். அன்பு மாணவர்களே, காமராஜரின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவர் முதலமைச்சராக இருந்த போதும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்.
0: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி உரையாற்றினார். அப்போது
2: பெருந்தலைவர் காமராஜருடைய எண்ணம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், வசதி படைத்தவர் மட்டும் படிக்க முடியும் அப்படின்னு நிறைய மாறி எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் கல்வியை கொடுத்தவர் வழங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். நிறைய தமிழகத்தை சார்ந்த நிறைய அதிகாரிகள், உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகள்லாம் கூறுவதை கேட்கும் பொழுது நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் கொண்ட திட்டங்கள் வாயிலாக எப்படி கல்வி சாதாரண குழு சார்ந்த பிள்ளை கிடைத்திருக்கின்றது.

0: அவர்கள் கிடைத்திருக்கின்றது. எப்படி அப்படிப்பட்ட உயர் பதவி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் சொல்லுவாங்க. நான் இந்த பதவியில் இருக்குன்னு சொன்னால் யார் காரணம், பெருந்தர் காமராஜர் கொடுத்த கல்வி தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அடிப்படை கல்வியை வழங்கி எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நிலையை உயர்த்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அவர் அமைத்த அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெரிய வளர்ச்சி இருக்கின்றது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. எதையும் செயல் வடிவில் சாதாரணமாக கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தலைவர், எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதாரணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய படிக்காத ஒரு தலைவர் மேதை. படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க, யார் தான் சொல்லுவாங்க, பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் சொல்லுவாங்க படிக்காத மேதை அப்படின்னு. ஏன்னா எப்படிப்பட்ட அரசியல் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதாரணமாக தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். குறிப்பாக கல்விக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள், கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கோம், பெருந்தர் காமராஜர் பேரில் பள்ளிகள் கல்லூரிகள், நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த எல்லா குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் குறிப்பாக ஏழை ஏழை குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பது தான் அரசுடைய மிக முக்கியமாக நோக்கமாகும். அதற்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ. இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோம், 100 விழுக்காடு கல்வியை கொண்டு வர முடியுமா, எல்லோரும் படித்தவர்கள் நிலையை உருவாக்க முடியுமா, ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் படித்தவர்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் 100 விழுக்காடு கல்வி கட்டவர்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. இது பள்ளி கல்வி மட்டும் இல்லை, கல்லூரி தொடங்கி அந்த கல்லூரி படிப்பையும் பட்டப்படிப்பையும் படிக்கின்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் 2 பேர் மருத்துவர்கள், 3 பேர் மருத்துவர்கள், பொறியாளர்கள் இந்த ஆண்டு கூட 37 பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்றார்கள். முழு கட்டணத்தையும் அரசு ஏற்றுக்கொள்கின்றது. அவர்களுக்காக கட்டணம் இல்லாமல் அவர்கள் மருத்துவம் படிக்கிற நிலையை அரசு உருவாக்கி இருக்கிறது. அதே போன்று மற்ற படிப்புகளுக்கும் அரசானது அரசு பள்ளியில் படித்து வருகின்ற மாணவர்களுக்கு உரிய கட்டணத்தை செலுத்துகின்ற திட்டத்தினை இப்பொழுது அரசு செயல்படுத்தி வருகின்றது. இன்றைய சூழலில் பல புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, போட்டிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு பிள்ளைகள் பள்ளிக்கல்வியிலிருந்தே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக என்னென்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அதன் மூலமாக ஒரு சிறந்த நுண்ணறிவை நம்மால் பெற முடியுமோ அதனை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு அரசானது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கு மடிக்கணினி வழங்கி வருகின்றது.
1: விழாவில் சட்டப்பேரவை தலைவர் திரு அன்பழகன் பேசும் பொழுது,
2: ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், அவரது தேசப்பற்று, விடாமுயற்சி, கொண்ட கொள்கையில் உறுதி, தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதில் பிடிவாத குணம் உள்ளவர். அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய ஆட்சி என்பது தமிழகத்தின் ஒரு பொற்கால ஆட்சி ஆகும். 9 ஆண்டு காலமே அவர் ஆட்சியில் இருந்தாலும் விவசாய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் அதிகப்படியான திட்டங்களை தீட்டியவர் பெருந்தலைவர். அவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வைகை டேம் உள்ளிட்ட 9 பெரிய அணைகளை கட்டியவர், ஏழை எளிய நடுத்தர பிள்ளைகளுடைய கல்விக்காக மிகப்பெரிய கவனம் செலுத்தியவர் அவர் என்று புத்தகத்தெல்லாம் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் என்ன போன்ற இருக்கின்றவர்களுக்கு மெய் சிலருக்கும் இப்படிலாம் ஒரு மனசு வாழ்ந்துகிறாரான்னு. தமிழகம் முழுவதும் 1000,000,000 பள்ளிகளை உருவாக்கி அவரது காலத்தில் 20% பள்ளி மாணவர்கள் கல்வி பயின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி 9 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 60 விழுக்காடு மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர்.
1: மேலும் இவ்விழாவில் அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே டி ஆறுமுகம், திரு அழகானந்தம், திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், கல்வித்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, துறை இயக்குநர் திரு மோகன்குமார், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா கடந்த 16 தேதி நடைபெற்றது. அன்று காலை நடைபெற்ற விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேக்கி கலந்து கொண்டு 1 மாத காலம் நடைபெறும் இந்த சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாமை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த முகாம் குறித்த தகவல்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
3: The program consists of 3 elements: generation of ABHA ID, in which all the patient details, you need not have any ATTA or any K sheet with you, it will be in the card itself. Ayushman Bharat card where the 5 lakh rupees treatment free will be given. And for elderly people above 70 years without any financial, government is thinking of increasing the treatment cost for each individual from 5 lakhs to 10 lakhs. That will happen shortly, probably

0: end of this year. So I appeal to all the members of the public to make their cards, not only theirs, but make their neighbors, their friends, their family members aware about this particular card and make them come to Jipmer. And we are here to make the cards. We will do it for free, of course, for everybody.
1: இந்த முகாமில் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைவந்தனா அட்டை ஆகியவை இலவசமாக பதிவு செய்து வழங்கப்பட உள்ளன. அது குறித்து தலைமை செவிலியர் திருமதி புஷ்பலதா பேசும் பொழுது,
2: திடீர்னு ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, அந்த நேரத்தில் நமக்கு வைத்தியம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்லேயே முடங்கி இருக்காம நம்ம உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ நம்ம அப்ரோச் பண்ண முடியுது. அதுக்கு இந்த கார்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா இது முக்கியமாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது. வயசாதவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்குற கார்டு வந்து வயா வந்தனா கார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது இந்த கார்டு. அதையும் வாங்கி நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கும் வேண்டுதல்.
1: விழாவில் ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சிவக்குமார் உரையாற்றிய போது,
3: ஜிப்மர் வளாகத்தில்

0: இது முக்கியமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது. வயசாதவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்கற கார்டு வந்து வயா வந்தனா கார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது இந்த கார்டு. அதையும் வாங்கி நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. மற்றபடி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுதல்.
1: விழாவில் ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சிவக்குமார் உரையாற்றிய போது,
2: ஜிப்மர் வளாகத்தில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து கவுண்டர் வந்து நம்ம வச்சுருக்கோம். காலையில் 6:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் இந்த கவுண்டர்கள் இருக்கும். ஸோ இது இந்த திட்டத்தை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாருக்குமே இந்த தகவலை கொண்டு போய் சேரணுங்கிறது வந்து எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய இடத்துல நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறோம், ஆனால் அந்த அட்டையெல்லாம் தொலைச்சிருவோம், சீட்டு வச்சிருக்க மாட்டோம். ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த கார்டு அது சார்ந்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா எந்த ஆஸ்பத்திரி போனாலும் அது மூலமாக நீங்கள் வேறு எந்தெந்த ஆஸ்பத்திரியிலலாம் நீங்கள் வைத்தியம் பண்ணீங்களோ அதோடைய தரவுகளை வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த திட்டத்துடைய சிறப்பு.
1: மேலும் இவ்விழாவில் ஜிப்மர் மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 க்கும் 8:30 க்கும் நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள்

0: தொழில்களுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லத் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.

0: இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் மூளைக்கும் அயோடினுக்கும் என்ன சம்பந்தம் அதை பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூளையில் வந்து கர்ப்பப்பையில் வளர்கின்ற குழந்தைகளுடைய மூளையில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு 50,000 பிரெயின் செல்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும். பிறந்த குழந்தையுடைய தலை சுற்றளவு பார்த்திங்கன்னா 35 சென்டிமீட்டர் இருக்கும். அது வந்து ஒரு வயசில் வந்து 45 வரணும், 5 வயசில் பார்த்திங்கன்னா 55 வரணும். அதாவது அந்த 10-10 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து மேக்சிமம் வந்து குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து அந்த முதல் வருஷத்துக்குள்ளே நடந்துடும். அடுத்த ஒரு 10-20% அடுத்த 5 வருடங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூளை வளர்ச்சின்றது ரொம்ப குறைவு. உடல் வளர்ச்சி வேணா இருந்துகிட்டு இருக்கலாம். உடல் வளர்ச்சி தான் வந்து ஹைட்டு கூடுறது, வெயிட்டு கூடுறது இதெல்லாம் தான் நடக்கும். வழியும் மூளையினுடைய வளர்ச்சின்றது வந்து மிக ஆரம்ப காலங்களில் இந்த கர்ப்பப்பையிலேருந்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சி ஆரம்பிச்சிடுது, வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம மனித மூளையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன், அதாவது ஒரு பில்லியன்னா 100 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி பிரெயின் செல்கள் நம்ம மூளையில் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் மூளை செல்களும் வந்து பக்கத்தில் இருக்க அடுத்தடுத்த செல்களோட கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் நல்லபடியாக இருக்கும், நல்ல திறமை வாய்ந்ததாக இருக்கும். 1 மில்லியன் கோடி கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம 100 பில்லியன் மூளை செல்களில் மனிதனுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக வளரணும்னா அந்த குழந்தைக்கு கர்ப்ப காலங்களில் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே அயோடின் தினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அயோடின் தினமும் கிடைக்கும் போது ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மூளையினுடைய செல்கள் எண்ணிக்கையும் அதிகமாக கூடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இதே இது வந்து அயோடின் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதனுடைய மூளை செல்களுடைய எண்ணிக்கை குறையும். அது வந்து மற்ற செல்களோட கனெக்ஷன் ஆகி வேலைகள், உடலுடைய வேலைகள் அனைத்தையும் திறமையாக செய்யறதுக்கான செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரான்ச்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மூளை செல்களுடைய பிரான்ச்சஸ் குறைஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்க செல்லோட அதனுடைய கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால மூளை வளர்ச்சியை 1 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 90% மூளை வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கணும்னா நம்ம வந்து தினமும் அந்த தாய்மார்களுக்கு சரியான அளவு அயோடின் கலந்த சால்ட் கிடைக்குதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ என்னன்னா இது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி தான் வந்து ஒரு பிரெயின் டேமேஜஸாக பார்த்துருப்போம். பட் ஆனால் ப்ரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிடார்டேஷனை வந்து

0: இந்த அயோடின் தான். நீங்கள் வந்து நிறைய அது நெட்லேயே போட்டு பார்க்கலாம், நார்மல் பிரெயின் செல் எப்படி இருக்கும், அயோடின் டிஃபிஷியன்சி வந்தால் அந்த பிரெயின் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நிறைய உங்களுக்கு வந்து நெட்டில் படங்கள் வர ஆரம்பிக்கும். அதை பார்த்தாலே தெரியும் இது இந்த இந்த பிரெயின் செல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம் போல் நார்மல் அந்த அயோடின் கலைச்ச ஒரு மூளை செல் வந்து அப்படி ஒரு தழைச்சதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கிளைகளும் இருக்காது, மற்ற பிரான்ச்சஸும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. ஸோ மூளை வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது இந்த அயோடின் தினமும் கிடைக்க வேண்டியது. சிங்கிள் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் மென்டல் டிடாக்ஷன், மென்டல் டிடாக்ஷனை தடுக்க கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ அதனால அந்த குழந்தைகளுக்கு அது வந்து கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. இப்போ ஸ்கொலாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சாலும் நம்ம இதை வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு தேவையானது அயோடைஸ்டு சால்ட்டு கிடைக்க வேண்டியது. ஏன்னா இந்த டேமேஜஸ் வந்து அவங்க மூளைக்கு செயல்பாடுகள் குறைஞ்சு மென்டலி ரிட்டார்டட் சைல்டாக மாறிட்டாங்கன்னா ஏன்னா அது வந்து பர்மனன்ட் டேமேஜ், லைஃப் லாங் வந்து பர்மனன்ட் இதாகிடும். அவங்களுடைய அந்த ஸ்பாஸ்டிசிட்டி இல்லைனா மென்டலி ரிட்டார்டட் தன்மையை வந்து நம்மளால் மாற்றமோ மற்றவர்களைப் போல அவங்களால வந்து நார்மலான ஒரு ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸோ அல்லது ஒரு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸோ கொண்டு வர வைக்கிறது நம்மளால மிக முடியாத காரியமாயிடும். அவங்கள வந்து தனியான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் தான் நம்ம வந்து கவனிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உண்டாகிடும். ஸோ இது வந்து இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. இந்த பிரெயின் டேமேஜ் வந்து டோட்டலி ப்ரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ். நம்ம அதுக்காக தான் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அனைவரும் வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து கிடைக்குதான்றதை பார்த்துக்கிறது நல்லது. அயோடைஸ்டு சால்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா, நார்மல் சாதாரண உப்புக்கும் இந்த உப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமான்னு கேட்பாங்க. அயோடின் கலந்த உப்புக்கும் அயோடின் கலக்காத உப்பையும் நம்மளால் கண்ணால் பார்த்து வித்தியாசங்கள் சொல்லவே முடியாது. இதில் அயோடின் கலந்திருக்கு, இதில் அயோடின் கலக்கலன்னு நம்மளால சொல்ல முடியாது. ரெண்டு உப்புமே பார்க்கறதுக்கு, டேஸ்ட் பண்றதுக்கு, ஸ்மெல் பண்றதுக்கு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அயோடின் கலந்திருக்கான்றதை நம்ம செக் பண்றது என்னன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்றது ஃபீல்டு லெவலில் நாங்கள் எங்களுடைய களப்பணியாளர்கள் வந்து சில சின்ன டெஸ்ட் கிட் இருக்கு, அதில் வந்து டெஸ்டிங் சொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எங்கிருந்து சாம்பிள்ஸ் கிடைச்சாலும் அந்த சாம்பிள்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி அதில் போதுமான அளவு இருக்கிறதா அயோடின் கண்டென்ட் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். ஆன் தி ஸ்பாட் நம்ம வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க. மேலும் இதை பற்றிய தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 8:00.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்ககிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணாபின்னான்னு மேட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார், அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான்.

0: கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே, தெரியாமல் வந்து நான் இந்த பாவச் செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது. இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா, ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார். நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார், ஊங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார்? மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: படை தீர்ந்து தாவும் நதி அலைதான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயிலான்.
1: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
2: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானிசாகர் அணையை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போகலாம். பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள கொத்தமங்கலம் என்ற கிராமத்திற்கு அருகில் கட்டப்பட்டுள்ள ஒரு மண் அணையாகும். இதன் உயரம் 105 அடி, இதன் கொள்ளளவு 83 கோடி கன அடியாகும். இதன் நீர்பிடிப்பு பகுதி 1621.5 சதுர மைல் ஆகும். நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு 30 சதுர மைல்கள் என சொல்லப்படுது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் கோட். அணை உள்ள இடத்தில் உள்ள நகர் அணையின் பெயராலேயே பவானி சாகர் என அழைக்கப்படுது. இந்த அணையிலிருந்து ஆயக்கட்டு 2.07 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது. இப்புதிய ஆயக்கட்டு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஒரு பகுதி நெல்லுக்கும் மறுபகுதி புஞ்சை பயிருக்கும் மாறி மாறி பாசனம் பெறுகிறது. நெல்லுக்கு 24 TMC தண்ணீரும் புஞ்சைக்கு 12 TMC நீரும் தேவைப்படுகிறது. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: வருண் விஸ்வா குரலில் ஒலித்தது அப்புச்சி கிராமம் படப்பாடல்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பவானி சாகர் அணையின் மூலம் பழைய அயக்கட்டுகளான தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, கொடிவேரி அணைக்கட்டு மூலமும் காளிங்கராயன் அணைக்கட்டு மூலமும் காளிங்கராயன் பாசன பகுதியும் பாசனம் பெறுகிறது. கொடிவேரி அணைக்கட்டு மூலம் 25,000 ஏக்கரும் காளிங்கராயன் அணைக்கட்டு மூலம் 15,000 ஏக்கரும் பாசனம் பெறுகிறது என சொல்லப்படுது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒழித்தது முதல் நீ முடிவும் நீ படப்பாடல். பவானிசாகர் அணையில் இரண்டு நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன. ஆற்றிற்கு நீர் வழங்கிடும் நுண்புனல் மின் நிலையத்தில் 8 மெகாவாட் திறனிலும், வலதுகரை வாய்க்கால் மின் நிலையத்தில் 8 மெகாவாட் திறனிலும் என மொத்தம் 16 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

குட் நைட் படத்திற்காக ஒலித்த குரல்கள் ஷான் ரோல்டன், கல்யாணி நாயர். தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அணை என்ற சிறப்பிற்குரியது பவானி சாகர் அணை. ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணையும் இதுதான். டனாய் கோட்டை என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அணை நீருக்குள் மூழ்கி உள்ளதாகவும், கோடை காலத்தில் நீர் வற்றிய பிறகு இந்த கோட்டையை காண இயலும் என கூறப்படுகிறது. இக்கோட்டை இன்றும் உறுதியுடன் உள்ளதாக சொல்லப்படுது. என்ன நேயர்களே, பவானி சாகர் அணையை சுற்றிய நகர்வுலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் குரலில் ஒலித்தது ஜோ படப்பாடல். இன்றைய நகர்வுலா இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. ஆரோக்கியமான சமூகமே ஒரு வலிமையான தேசத்தின் அடையாளம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மருத்துவ சங்கத்தின் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மருத்துவ வல்லுநர்கள் சுகாதார சேவைகளை வழங்குவதன் மூலம் தேசத்தை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்த அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 13 வரை நடைபெறவுள்ள இக்கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யுபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டுவரி, சொத்துவரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் வசதிக்காக இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை வரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கம் மற்றும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டுவரி வசூல் மையத்தில் நடைபெறும் முகாம்களில் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் வரியை செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். கர்ப்பவாய் புற்றுநோயில் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை HPV தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் இன்று காலை 9 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெறும் இம்முகாம்களில் 14 நிறைவுற்ற மற்றும் 15 துவங்காத பெண் பிள்ளைகளுக்கு HPV தடுப்பூசி போடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில சிறுதானிய வகைகளும் அவற்றின் பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? உடலுக்கு தேவையான நார், புரதம் மற்றும் தாதுக்கள் நிறைந்த சிறுதானியங்கள் எளிதில் ஜீரணமாகி இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கவும், உடல் எடையை சீராக பராமரிக்கவும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் பெரிதும் உதவுகின்றன. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

0: நரேஷ் ஐயர் ரேட்டா தியாகராஜன் குரலில் ஒலித்தது சகா பட பாடல்.
1: சொல்லுங்க
0: சிறுதானியங்கள்னு பார்த்தா கேழ்வரகு, கம்பு, தினை, வரகு, குதிரைவாளி, சாமை, சோளம் ஆகிய உருவில் சிறியதாக உள்ள தானியங்களை குறிக்கும். இதில் கேழ்வரகு கால்சியம் மிக அதிகம் கொண்ட தானியம். பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் தீவிரம் குறையவும் இரத்தத்தில் கால்சியம் அளவை தக்க வைக்கவும் உதவுது. ஊட்டச்சத்தை அள்ளி தருவதில் வல்லமை கொண்டது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

விவி பிரசன்னா குரலில் ஒலித்தது கடைக்குட்டி சிங்கம் படப்பாடல். அடுத்ததா கம்பு. இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. கூழ் செஞ்சு அல்லது சோறாக்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் கெட்ட கொழுப்பு குறையும், உடல் வலிமையாகும். கம்பில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால தோல் ஆரோக்கியத்திற்கும் கண் பார்வைக்கும் நல்லது. இரத்த சோகைக்கு ஏற்ற ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இதை நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் தகவல்கள் 8:30 மணிக்கு.

ஒலித்த பாடலின் படம் மிஸ்டர் லோக்கல். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The Times of India. Iran warns US of unforgettable lessons, says Sunday Pioneer. In its editorial titled, Ordinary Life is Passé. Our curated images are glowing perfection. We all pay a cost. The Indian Express writes that if beauty has become homogenized, so too has the visual record of what it means to live a good life. The paper writes that the point is not to celebrate collapse or to sneer at beauty, effort or pleasure. It is to be more honest about the price of perfection and more suspicious of the images that ask us to admire it. Under the caption, Never mind Bastille, India has stormed Paris Haute Couture Week. The Economic Times reports that Paris is no longer an impossible summit, but a destination Indian fashion can repeatedly aspire to while sustaining a presence there. And finally, under the headline, Final Face-Off, the Sunday Tribune carries pictures of Argentina's Messi and Spain's Yamal as the two nations vie for the world football crown tonight. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Government convenes all-party meeting today ahead of monsoon session of Parliament beginning tomorrow. National Testing Agency warns students and parents against submitting fake or AI-generated OMR sheets for scrutiny, says such acts can invite legal action. CBSE declares results of Class 10 Second Board Examination 2026. Sri Amarnath Ji and Vaishno Devi Yatras temporarily suspended due to rough weather forecast. And England beat France 6-4 in thrilling third-place match to secure bronze medal in FIFA World Cup 2026. Argentina to take on Spain in final tonight. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இனி திணை, இது வந்து ஒரு நார்ச்சத்து நிறைந்த ஆதாரமாக சொல்லலாம். வீக்கம், வாயு, தசைப்பிடிப்பு மற்றும் மலச்சிக்கலை தணிப்பதன் மூலம் செரிமானத்திற்கு பயனளிக்கிறது. பெருங்குடல் நோயை குணப்படுத்தவும் உதவுது. சிறுதானியங்களில் கலோரிகள் குறைவாக திணை இருப்பதால் எடை இழப்புக்கு ஒரு சிறந்த உணவுப் பொருள் என்று சொல்லப்படுது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஜி ரவி சாஷா திருப்பதி குரல்களில் ஒலித்தது காத்து வாக்கில் ரெண்டு காதல் படப்பாடல். அடுத்ததா வரகு. இது ஏழு அடுக்கு தோல் கொண்டது. பறவை ஆடு மாடுகளால் உண்ண முடியாது. வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. சர்க்கரை அளவை குறைத்து மூட்டு வலியை போக்கி கல்லீரலின் செயல்பாடுகளை தூண்டி கண் நரம்பு நோய்களை தடுக்கும் குணமும் உண்டு. மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்ய உதவும் வரகு. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அடுத்ததா குதிரைவாலி சொல்லலாம். இது உடல் சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு நீரிழிவு போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இதன் சிறப்பு என்னவெனில், இதில் அதிகமான நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்திற்கு உதவும். குதிரைவாலி அரிசியை சாதம் செய்தும் கஞ்சியாகவும் செய்து உண்பது சிறந்தது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

டி இம்மான் மாயா குரல்களில் ஒலித்தது ரெண்டு படப்பாடல். சிறுதானிய தாவரங்களில் சிறப்பு வாய்ந்தது சாமை. இது ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் என்பர். பழங்காலத்திலேயே தமிழர்களின் உணவாக இருந்ததா கல்வெட்டுகளிலும் தொல்பொருள் ஆராய்ச்சிகளிலும் சொல்லப்படுது. சாமையை பிரியாணி செய்து உண்பது நல்லது. இதில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளதா சொல்லப்படுது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். நிறைவா சோளம் இதில் மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் உணவு நார்ச்சத்து போன்றவை உள்ளன. இவை இருதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. இரத்த நாளங்களை தளர்த்த உதவுது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. மருத்துவ தேவைகளுக்கு தயாராக இருப்பதும் சம அளவில் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது.

ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரல்களில் ஒலித்தது. இது கதிர்வேலன் காதல் படப்பாடல். என்ன நேயர்களே, சிறுதானிய வகைகளும் அவற்றின் பயன்களும் பற்றிய தகவல்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டோம். மற்றொரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது விஸ்வாசம் படப்பாடல். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி. அரங்கிசை.
1: அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சேந்தமங்கலம் SNV அன்பழகன் குழுவினரின் நாதசுரேசை கேட்கலாம். உடன் தவில் வாசிப்பவர் திருமைஞானம் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சக்தி கணபதியின் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி, நாட்டை ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேந்தமங்கலம் SNV அன்பழகன் குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசிப்பவர் திருமை ஞானம் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள். தொடர்வது நீ சரணாம்புஜமுனு, கீரவாணி ராகம் ஆதிதாளம், GN பாலசுப்பிரமணியம் அவர்கள் கிருதி.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக மால்டோவா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மாயா சாண்டுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்தோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில், உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பகல்காம் மற்றும் பால்தல் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை HPV தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் காலை 9 மணி தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் இம்முகாம்களில் 14 வயது நிறைவுற்ற மற்றும் 19 வயது துவங்காத பெண் பிள்ளைகளுக்கு HPV தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதவும். தொடக்கமாக நெல்லை பாரதி விரும்பி கேட்ட பாடலின் படம் படிச்ச புள்ள.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து குப்பநத்தம் டி ராமு, தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமபிரியா துருவா ரவிக்குமார், இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் சின்ன வீடு.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் விரும்பி கேட்ட பாடலின் படம் வைதேகி காத்திருந்தாள்.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து சென்னை மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பெரிய மருது.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்ட பாடலின் படம் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் எங்க சின்ன ராசா.

நன்னிலம் நாராயணன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கோவூர் சூரியமூர்த்தி, சென்னை சிவராம் நாகராஜன், இவர்களுக்கான பாடல் ஒலிபரப்ப இயலாததால்

0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். பனாமா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சேவியர் எட்வர்டோ மார்டினஸ் அச்சா வாஸ்குவேஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். அவர் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை புதுடெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்தோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுடெல்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றுகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை குடிமக்களை மையமாக கொண்ட பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 57 புகார்

போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:10. இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் முதல் பாடலை பாடியிருப்பவர்கள் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா, படம் அம்மன் கோயில் கிழக்காலே.

நேரம் 12:32 நொடியாகிறது. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அற்புதமான பாடல்களை, இதயத்துக்கு இதமான சுகமான பாடல்களை நான் நீங்கள் கேட்டு ரசிக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் அறுவடை நாள் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக இளையராஜா, சித்ரா குரல்கள்.

நேரம் 12:09 28 நொடியாகிறது. இப்போது ஆகாசவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாசவாணி புதுச்சேரி வானொலியில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் ரொம்ப சிறப்பான அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல்

நேரம் 12:16:52 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா. படம் ஊமை விழிகள்.

இதயத்தேகிதமாக வருடிச் சென்றது அந்த பாடல். நேரம் 12:22 ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல்கள் ஜானகி இளையராஜா. இது அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. தொடர்வது பன்னிசை மாலை. முதலில் விளம்பரம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். முதலில் வேயுறு தோழி பங்கன் என்று தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: பன்னிசை மலை நிகழ்ச்சி இதுவரை பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களுடைய பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில தொடர்பு தமிழ் செய்தி சென்னை
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியா சாண்டுவை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறு தோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில்

0: பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத்தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத்தேர்வு கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரையும், இரண்டாவது பொதுத்தேர்வு மே 15ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இரு நாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து 1610 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனநமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தது.

0: ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்பிரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. 3 இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3 மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:52.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.
3: நதாஷா தனது மேலுடை அணிகளை சமையலறையில் அணிந்து கொள்ளும்போது தாய் அவளை பார்த்து கேட்டாள், உங்கள் காலுறைகள் இந்த குளிருக்கு மிகவும் மெல்லியவை, நான் வேண்டுமானால் உங்களுக்கு கம்பளி உரை தரட்டுமா? நன்றி பலகையா நலவ்னா, ஆனால் கம்பளி உரை காலெல்லாம் குத்துமே என்று சிரித்து கொண்டே சொன்னாள் நதாஷா. காலில் குத்தாத கம்பளி உரை நான் தருகிறேன் என்றாள் தாய். நதாஷா ஓரக்கண்ணால் அவளை பார்த்தாள். அந்த பார்வை அந்த வயதான தாயை எனவோ செய்தது, துன்புறுத்தியது. என் அசட்டுத்தனத்தை மன்னித்து விடுங்கள், நான் இதயபூர்வமாக சொன்னேன் என்று மெதுவாய் சொன்னாள் தாய். நீங்கள் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர்கள் என்று அமைதியுடன் கூறிவிட்டு தாயின் கரத்தை பற்றி கனிவோடு இருக்க பிடித்து விடைபெற முனைந்தாள் நதாஷா. போய் வருகிறேன் அம்மா என்று கூறிவிட்டு அவளது கண்களையே பார்த்தான் ஹஹோல். பிறகு அவன் வெளியே சென்ற நதாஷாவுக்கு பின்னால் வாசல் நடையில் குனிந்து சென்றான். தாய் தன் மகனை நோக்கினாள். அவன் வாசல் நடையருகே புன்னகை புரிந்தவாறே நின்று கொண்டிருந்தான். நீ எதை பார்த்து சிரிக்கிறாய் என்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள். சும்மாதான், குஷி பிறந்தது சிரித்தேன். நான் கிழவியாய் இருக்கலாம், முட்டாளாய் இருக்கலாம், இருந்தாலும் எனக்கும் நல்லதை புரிந்து கொள்ள முடியும் என்று லேசான மனத்தாங்கலுடன் சொன்னாள் அவள். ரொம்ப நல்லது, நேரமாகிவிட்டது, படுத்துக்கொள்ளுங்களேன் என்றான் அவன். படுக்கத்தான் போகிறேன். அவள் மேஜையிலிருந்த பாத்திர பண்டங்களை அகற்றுவதில் பெரும் பரபரப்பு காட்டிக்கொண்டாள். அதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம். இந்த பரபரப்பில் அவளுக்கு மேலெல்லாம் வியர்த்து கூட கொட்டிவிட்டது. அன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிமையோடு நடந்தேறி அமைதியோடு முற்று பெற்றதை எண்ணி அவள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். பாஷா, நல்லா யோசனை பண்ணித்தான் எல்லாம் செய்கிறாய் என்று சொன்னாள் அவள். அந்த ஹஹோல் ரொம்ப நல்லவன். அந்த பெண் அம்மாடி, அவள் எவ்வளவு கெட்டிக்காரியாய் இருக்கிறாள். அவள் யார்? ஒரு ஆசிரியர் என்று சுருக்கமாக கூறிவிட்டு மேலும் கீழும் நடந்தான் பாவல். அவள் மிகவும் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். மோசமாகத்தான் உடை உடுத்தியிருந்தாள். அவளுக்கு லகுவில் சளி பிடித்துவிடும். அவளது பெற்றோர்கள் எங்கே? மாஸ்கோவில் என்று பதில் கூறிவிட்டு அவன் தன் தாய் அருகே வந்து நின்று மென்மையாக உறுதி தோய்ந்த குரலில் சொன்னான், அவளது தந்தை ஒரு பணக்காரர்.

0: இரும்பு வியாபாரி. அவருக்கு சொந்தத்தில் நிறைய கட்டிடங்கள் உண்டு. ஆனால் அவள் தன் வாழ்க்கையில் இந்த வழியை தேர்ந்தெடுத்ததால் அவளை வெளியேற்றிவிட்டார் அவர். அவள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவள். விரும்பியதெல்லாம் கிட்டக்கூடிய வாழ்க்கைதான் வாழ்ந்தாள். ஆனால் இன்றோ அவள் இந்த இரவில் 7 கிலோமீட்டர் நடந்து செல்கிறாள். இந்த செய்தியை கேட்டு தாய் திக்பிரமை அடைந்தாள். அறையின் மத்தியில் நின்று கொண்டு புருவத்தை உயர்த்தி தன் மகனை பார்த்தாள். பிறகு அமைதியாக கேட்டாள், அவள் நகருக்கா போகிறாள்? ஆமாம். பயமா இல்லையா அவளுக்கு? அதெல்லாம் பயப்பட மாட்டாள் என்று கூறி சிரித்தான் பாவல். ஆனால் ஏன் போகணும்? இன்றிரவு இங்கே தங்கியிருக்கலாமே, என்னோடு படுத்து கொண்டிருக்கலாமே. அது சரியல்ல. காலையில் அவளை இங்கு யாரும் பார்த்துவிடக்கூடாது, அதனால் சிக்கல் வரும். அவனது தாய் ஜன்னலுக்கு வெளியே ஒரு சிந்தனையுடன் பார்த்துவிட்டு கேட்டாள், இதிலெல்லாம் என்ன ஆபத்து இருக்கிறது? என்ன சட்டவிரோதம் இருக்கிறது என்பது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. பாவல், நீங்கள் தப்பா ஒன்றும் செய்யவில்லை இல்லை, செய்கிறீர்களா என்று அமைதி நிறைந்த குரலில் கேட்டாள். அதை பற்றி அவ்வளவு தீர்மானமாக அவளால் சொல்ல முடியவில்லை. எனவே தன் மகனின் தீர்ப்பை எதிர்பார்த்தாள். நாங்கள் தப்பாகத்தான் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று அவளது கண்களை அசையாமல் பார்த்தவாறு உறுதியாக சொன்னான் பாவல். ஆனால் நாங்கள் அனைவரும் என்றோ ஒரு நாள் சிறைக்குத்தான் போவோம். நீயும் இதை தெரிந்து வைத்துக்கொள். அவளது கைகள் நடுங்க ஆரம்பித்தன. ஆண்டவன் அருள் இருந்தால் நீங்கள் எப்படியாவது தப்பித்து விடுவீர்கள் இல்லையா என்று அமுங்கி போன குரலில் கேட்டாள். முடியாது என்று மெதுவாக சொன்னான் அவன். நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை, தப்பிக்கவே முடியாது. அவன் புன்னகை செய்தான். சரி, நீ மிகவும் களைத்திருக்கிறாய், போ படுத்துக்கோ. நள்ளிரவு ஆகிவிட்டது. பாவல் சென்ற பிறகு தன்னந்தனியாக நின்ற தாய் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தாள். ஜன்னலுக்கு வெளியே மூட்டமாய் குளிராய் இருந்தது. தூங்கி வழிந்து கொண்டிருந்த வீட்டு கூரைகளின் மீது படர்ந்துள்ள பனித்துகள்களை ஒரு காற்று விசிறி அடித்து வீசியது. அந்த ஊதைக்காற்று சுவர்களில் மோதி அரைந்து தரையை நோக்கி வீசும்போது கோபாவேசமாய் உளையிட்டது. சிதறி கிடக்கும் பனிப்படலங்களை தெருவழியே விரட்டி அடித்து கொண்டு பின்தொடர்ந்தது. கருணையுள்ள கிறிஸ்து பெருமானே, எங்களை காப்பாற்று என்று அவள் லேசாக முனகிக் கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் பொங்கியது. தனக்கு வரப்போகும் கெடுதியை பற்றி அமைதி நிறைந்த தன்னம்பிக்கையோடு சொன்ன பாவலின் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் இருளிலே கண்மூடித்தனமாய் பறந்து போய் மோதி விழும் பூச்சியைப் போல அவளது இதயத்துக்குள் குறுகுறுத்தது. அவளது கண் முன்னால் பெரியதொரு பனிவெளி பறந்து கிடப்பது போலவும் அந்த பனிவெளியில் ஒரு பேய்காற்று வேகமாக வீசி சுழன்று ஊடுருவி பாய்ந்து கீச்சு குரலில் கூச்சலிடுவது போலவும் தோன்றியது. அந்த பனிவெளியின் மத்தியில் ஒரு இளம் பெண்ணின் சிறிய நிழல் உருவம் ஆட்டங்கண்டு தடுமாறி கொண்டிருந்தது. அந்த சுழல் காற்று அவளது பாதங்களின் மீது சுழன்று வீசி அவளது ஆடை அணிகளை புடைத்துயர செய்தது. ஊசி போல் குத்தும் பனித்துகள்களை அவளது முகத்தில் வீசி எறிந்தது. அவள் சிரமத்தோடு முன்னேறினாள். அவளது பாதங்கள் பனிப்பாதையில் சறுக்கி முழுகின. ஒரே குளிர், அதிபயங்கரம். இலையுதிர் காலத்து காற்றில் குனிந்து கொடுக்கும் தன்னந்தனியாக ஒரு புல்லிதழைப் போல அவளது உடம்பு முன்னோக்கி வளைந்து குனிந்திருந்தது. அவளது வலது புறத்தில் சதுப்பு நிலத்தில் கிளைத்தெழுந்த ஒரு ஆரண்யம் நிமிர்ந்து நின்றது. அந்த காட்டில் உள்ள நெட்டையான பீச் மரங்களும் மூலியான அஸ்பென் மரங்களும் அபாய குரலில் குசுகுசுத்தன. அதற்கும் மேலாக நகர்ப்புறத்து விளக்குகளில் ஒளிமூட்டம் பளபளத்தது. இரட்சகரே, எம் மீது இரக்கம் காட்டும் என்று பயத்தால் நடுங்கிக் கொண்டு முணுமுணுத்தாள் அந்த தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் 2:15 என்றும் இனியவை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:11. தொடர்வது மகளிர் நேரம். அன்பு சகோதரிகளே, வணக்கம். இது உங்களுக்கான நேரம். உங்கள் மனதுக்கு பிடித்த இனிய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04133 என்கிற முன் இணைப்பு எண்ணுடன் 2275240 மற்றொரு எண் 2275250. இது மகளிர் நேரம், நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. முதலில் ஒரு பாடல் உங்களுக்காக.

0: மகளிர் நேரத்தில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டீர்கள். மகளிர் நேரத்தில் நம்மோடு இணைப்பில் வரக்கூடிய முதல் சகோதரி யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கருப்பூர்லேருந்து பவதாரணி பேசுகிறேன்.
0: கருப்பூர் பவதாரணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பவதாரணி
1: கேளடி கண்மணி படத்திலிருந்து நீ பாதி நான் பாதி பாட்டு.
0: ஓகே, பாட்டு கொடுத்தலாம். நன்றி.
1: நன்றி.

நேரம் 1:10. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம் நேரடி தொலைபேசி உள்ள நிகழ்ச்சி. திருவதிகளிலிருந்து நம்ம சாந்திங்கிற சகோதரி வந்து தொடர்பு கொண்டாங்க, அவங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் பூந்தளிர் படப்பாடல்.

நேரம் 1:13:53 மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள் சகோதரிகளே. உங்களுக்கு பிடித்தமான பாடல் நீங்களும் கேட்கலாம். அப்படி என்றால் இப்போது தொடர்பில் வாருங்கள். 0413 என்கிற அந்த முன் இணைப்பு என்னுடன் 2275240 2275250 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சொல்ல துடிக்குது மனசு படப்பாடல்.

0: இணைப்பில் ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சமான பாட்டுன்னு கேட்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ரஞ்சனி, அடையகமங்கலத்திலிருந்து பேசுறேன்.
0: அடையகமங்கலம். ரஞ்சனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நீங்க?
0: நலமா இருக்கும். ரஞ்சனிக்கு பிடிச்சமான பாட்டு என்ன பாட்டுங்க?
1: சிம்மராசி படத்துல இருந்து வானத்து நிலவெடுத்து பாட்டு.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு இதோ வருது கேளுங்க. நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் 1:21 23 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது மகளே நேரம். சகோதரிகளே, 2 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் நேரம் இருக்கிறது. 0413 என்கிற இந்த முன் இணைப்பு எண்ணுடன் 2275240 2275255 இந்த 2 தொலைபேசி எண்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். புதுச்சேரி வானொலியில் எஃப்எம் ரெயின்போவில் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. இதனிடையே 7:30 முதல் 7:32 மணி வரையிலும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திரி வானம். கேட்க காத்திருங்கள் நேர்களே, எஃப்எம் ரெயின்போவில் 1:22:31 இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது மகளிர் நேரம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
5: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: நேரம் 1:25:43 இது மகளிர் நேரத்தில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் பொற்காலம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 1:31 22 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம் நேரடி தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி. நேர்களே, முதன்மை அலைவரிசையில் 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளத்தரங்கம் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது தாளம் ஆதி, 2:55 வானொலி அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிவி ராமன் பிவி லக்ஷ்மணன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம், 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாசவாணி புதுச்சேரி வானொலியில் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி, 6:00 முதல் 6:10 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:30 இஸ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி ஏஞ்சல். இனி தொடர்வது ஒரு பாடல் உங்களுக்காக மனுநீதி படத்திலிருந்து.

0: நேரம் 1:38 ஆயிடுச்சு. மகளிர் நேரத்தில் நம்மோடு இணையக்கூடிய சகோதரி இணைப்பில் வந்திருக்காங்க, சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசண்முகம்.
0: சாந்தி, ஏற்கனவே நீங்க லைன்ல வந்தீங்க, உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல, எனக்கு கிட்ட வரல. சந்தியம்மா, என்ன படத்துல இந்த பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் அரச கட்டளை என்னை பாட வைத்தவன் ஒருவன்.
0: யாரு உங்களை பாட வச்சது? உங்க வீட்டுக்காரரா?
1: அவங்க நல்லா பாடுவாங்க, சங்கீத பூஷன் அவங்க.
0: ஆஹா,
1: அவங்க பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க.
0: அப்ப பாட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தானாவே வந்துடும், அவங்க பாட்டை கேட்டு கேட்டு. சரியா? சரிங்க சரிங்க. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா?
1: இல்லை, பாட்டு மட்டும்.
0: பாட்டு கொடுத்தலாமா? நன்றி மா, எனக்கு வந்தமைக்கு. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.

நேரம் 1:42, 10 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது மகளிர் நேரம், நேரடி தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி. மகளிர் நேரம் தரும் அடுத்த பாடல் அழகி படப்பாடல்.

நேரம் 1:47, 25 நொடியாக இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் நிழல்கள் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இடைப்பில் ஒரு சகோதரி காத்திருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி.
1: ஆமாம் சார்.
0: மன்னார்குடியிலாம் எப்படி இருக்கு இப்போ?

0: இடைப்பில் ஒரு சகோதரி காத்திருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி.
1: ஆமாம் சார்.
0: மன்னார்குடியில எப்படி இருக்கு இப்போ?

நேரம் 1:56. மகளிர் நேரத்தில் நிறைவான பாடல் அந்த 7 நாட்கள் படப்பாடல்.

0: மகளிர் நேரம் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. பங்கு கொண்ட சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நிலையத்தின் சார்பாக நன்றி. தொடர்வது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய் வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Government holds all-party meeting ahead of the monsoon session of Parliament. Opposition stages symbolic walkout over invitation to NCPI to the meeting. Parliamentary Affairs Minister Kiran Rijiju seeks cooperation of all parties for smooth running of Parliament. Flash floods and landslides hit multiple places in Jammu and Kashmir, claiming 7 lives and damage to property. Rescue operations in full swing. Centre assures of all possible assistance. President Draupadi Murmu embarks on 3-nation visit to Moldova, North Macedonia and Romania. In badminton, PV Sindhu scripts history, becoming first Indian to win Japan Open, clinches women's singles title, defeating Japanese shuttler Akane Yamaguchi. And football fever peaks worldwide as Argentina and Spain gear up for a showdown in FIFA World Cup final tonight.

0: நேரம் 2:18 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது என்றும் இனியவை ஒலித்த குரல்களை மீண்டும் ஒழிக்க எது நீச்சல் பட பாடல்.
1: ஏண்டி
2: புதுசா கே

புடவைக்கு ஏறடி.

நேரம் 2:23 நான்கு நொடியாகிறது. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களாக இது என்றும் இனியவை, என்றும் இனியவையில் அடுத்து அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 2:29 45 என்று மீனேவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். டி எம் சவுந்தரராஜன் குரலில் என்னென்ன படப்பாடல்.

இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதி தாளம். தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது ஆதிதாளம். தாளத்தை தவிலில் வாசித்தவர் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள்.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் ஒரு சிலவற்றை பார்க்கலாம். மாலை 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தன் அவர்கள். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே, 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதே வானம் நிகழ்ச்சிகளை கேட்க காத்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. தேவலா, சிவகங்கா, சின்னக்கல்லாறு, ஆற்காடு, நடுவட்டம், பந்தலூர், வளத்தி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.1°C, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.8°C வெப்பநிலை பதிவானது. இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும், உள் தமிழகம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3°C அதிகமாகவும் நிலவக்கூடும். வட தமிழக கடற்கரையை ஒட்டிய கீழ்மட்ட வளிமண்டலத்தில் வலுக்குறைந்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்பகுதியில் 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திலிருந்த மேல்மட்ட காற்று சுழற்சி தற்போது பலவீனமடைந்து அதன் தாக்கம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

0: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 31.3 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
2: குடிமகனுக்கான எளிய அணுகுமுறைகள்.
1: காலனித்துவ சட்டங்களை மாற்றவும் நீதிக்காகவும் 3 குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
2: பொதுத் தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படை தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
1: ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.
2: அவசர மேலாண்மைக்காக தேசிய தரவித்தளம் மற்றும் கிராமப்புற நிர்வாகத்திற்கான 2 ஜியோ போர்ட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வரிசையில் தெலுங்கு பாடல் ஒன்று, பங்காரு பூமி படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இதுவும் அந்த பாடல் நேர்களே உங்களுக்காக.

0: நேரம் 3:15 16:00 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் பன்மொழி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி.வி. ராமன், பி.வி. லட்சுமணன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

பன்மொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு பாடல் ஒன்றை கேட்டோம். அடுத்து ஹிந்தி பாடல் ஒன்று, ராவன் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல்.

3:22:44 பன்மொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு ஹிந்தி பாடல் கேட்டு ரசித்தோம். நிறைவாக மலையாள பாடல் ஒன்று, மலையாள பாடலாக அனந்தபுரம் டைரிஸ் படப்பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பன்மொழி பாடல்கள். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-684-658, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: நேர்களே, 3:30 சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சியில் பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: பிற்பகல் 3:30
3: சங்கீத சாரல்.
5: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
7: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
8: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. தொடர்வது சங்கீத சாரல், முதலில் விளம்பரம்.
9: இன்றைய
8: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி.வி. ராமன், பி.வி. லட்சுமணன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். முதலில் ஸ்ரீ கணபதி என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியினி கனகன ருசிரா என்று தொடங்கும் தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனை வராளி ராகம் ஆதிதாளம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிறைவாக, எந்தொரு மகாலு யாவுலு என்று தொடங்கும் தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனை ஸ்ரீராகம் ஆதித்தாளம்.

0: சங்கீத சாரா நிகழ்ச்சியில் இதுவரை பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
2: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: உண்மையா, பயனுள்ளதா,
4: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
4: தினமும் காலை 8:02 to 8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
4: தகவல் தளம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு S பெரியசாமி, S ஜான்சன்.

0: हर हर महादेव
1: राज
2: நமோ நமக. திருவையாறு பஞ்சாமி தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சௌக்கியமா?
3: யாரு? திருவையாறு பஞ்சாமியா? என்னது இந்த பக்கமே காண்றதில்ல, ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்போ வந்தேள்? எல்லாரும் சௌக்கியமா?
2: ஆமா, போதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கு. நேத்திக்கு தஞ்சாவூர் மகாராஜாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை பத்தியும்

0: தியாகராஜனை பத்தியும் ரொம்ப விசாரிச்சா.
1: அப்படியா?
0: மகாராஜா உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா, கட்டாயமா உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னார். இன்னைக்கே நீங்க தஞ்சாவூர் போய் மகாராஜாவை பார்த்துட்டா நல்லதுன்னு மேக்கு தோன்றது. அப்போ நான் வரட்டுமா?
1: இன்னைக்கே கட்டாயமா போய் பார்த்து விடுறேன். இதை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லையே.
0: ஆமாமா.
1: என்ன இப்படியே புறப்படுறீங்களா? ஆத்துக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்.
0: இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் வர முடியாம போயிடுமோன்னு தான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசர வேலை இருக்கு, மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு சாயங்காலமா சந்திக்கலாமே. நான் புறப்படுறேன்.
1: அவசியமா, இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கோயில சந்திக்கலாம். போயிட்டு வாங்கோ.
2: மகாராஜா, திருவாரூர் ராமபிரம சுவாமிகள் வந்திருக்கிறார்.
3: அப்படியா? ராமபிரம சுவாமிகளா? உடனே வரச்சோம்.
1: நமஸ்காரம் மகாராஜா.
3: வர வேண்டும், வர வேண்டும். வாருங்கள் சுவாமிகளே. ஏன் தியாகராஜனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா?
1: அவனுக்கு வயிற்று வலி.
3: அப்படியா? இப்போ எப்படி இருக்கிறது? அரண்மனை வைத்தியரை உடனே அனுப்பட்டுமா?
1: இல்லை மகாராஜா, நான் தங்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சாது வந்து தியாகராஜனை ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டு போனார். அவர் ஹிமாச்சலத்திலிருந்து வருவதாக சொன்னார்.
3: அப்படியா? சுவாமிகளே, நீங்கள் தியாகராஜன் ரொம்பவும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். சாட்சா திருவாரூர் தியாகேசனைதான் சாதுவாக வந்திருக்கிறார். சரி, விஸ்வநாத சாஸ்திரி, ராமசாமி தீட்சிதர், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா?
1: எல்லோரும் சௌக்கிய மகாராஜா. விஸ்வநாத சாஸ்திரிகள் கூட மகாராஜாவை பார்க்க இன்னைக்கே வரணும்னு சொன்னார்.
3: ஓ, ஸ்ரீ காமாட்சி கோயில் விஷயமாக பேச வருவார் என்று கருதுகிறேன். வரட்டும், வரட்டும். சுவாமிகளே, இந்த வருடம் ராமநவமி உற்சவத்தை வழக்கம் போல பிரமாதமாக நடத்த வேண்டும்.
1: அப்படியே மகாராஜா.
3: உங்களோடு சேர்ந்து இந்த வருடம் தியாகராஜனும் ராமாயண சோகங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்.
1: மகாராஜா உத்தரவு எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
3: ஓ, ஒரு முக்கியமான விஷயம்
1: சொல்லுங்கள்.
3: கொஞ்சம் அருகில் வாருங்கள். நீங்கள் எல்லாம் எங்கள் வம்சத்துக்கே வழிகாட்ட பெரியவர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தியாகராஜனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தியாகராஜனை அனுகிரகம் பண்ணின தெய்வம் திருவாரூர் தியாகேசன் இப்போது திருவையார் பஞ்சநதீஸ்வரர் பகவான் கிட்ட உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
1: மகாராஜா போடும் புதிரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லையே.
3: இது தங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படியே திருவையாற்றுக்கு மாற்றிவிட வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் முடிவு செய்து என் மனசிலே புகுந்து உங்களுக்கு திருவையாற்றிலே ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார். பகவான் உத்தரவை மீற முடியுமா? நானும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே உங்களுக்கு ஒரு வீடும் நிலமும் மானியமாக எழுதி வைத்து விட்டேன். சரிதானா?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருவாரூரில் இருந்து திருவையாற்றுக்கா? எப்படி மகாராஜா? நல்லா தெரிஞ்ச ஊர்லேயே காலட்சேபம் பண்றது கஷ்டமாயிருக்கு. வெளியூர்ல புதுசா கொடுத்து நான் நடத்துறது, அதுவும் இந்த வயசுல, யோசிக்கவே முடியவில்லையே மகாராஜா.
3: சுவாமிகளே, ஆனந்தமான காவேரி ஸ்நானம், தர்மாம்பாள் சமேத பஞ்ச நதீஸ்வரர் தரிசனம், தியாகராஜனுக்கு வேத பாடசாலை, ஆகா, சங்கீத சிகிச்சைக்கு ஒரு ரொம்ப உத்தமமான ஸ்தலம் திருவையாறு ஸ்தலம். இப்போது உங்களுக்கு சம்மதம் தானே?
1: தெய்வத்தோட உத்தரவுன்னு மகாராஜா சொல்றேன். எனக்கு தெய்வமே மகாராஜா தான். திருவாரூர் தியாகேசன் என்னை திருவாரூர்ல இருந்து போக சொல்றாரு தெரியல.
3: சாதுகளே, ஏன் கண் கலங்க வேண்டும்? கலங்காதீர்கள். நீங்கள் திருவையாற்றுக்கு வர வேண்டும் என்பது பகவானோட சங்கல்பம். நிச்சயமாக இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய

0: எல்லா வசதிகளுக்கும் இந்த அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இதைவிட வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமிகளே சொல்லுங்க.
1: மகாராஜாவோட உதார குணத்துக்கும் இந்த ஏழையோட குடும்பத்தை மேல எடுத்துருக்கிற அக்கறைக்கும் நான் சரின்னு சொல்றதுதான் நான் செலுத்துற நன்றி கடன் நினைக்கிறேன். நமஸ்காரம் மகாராஜா, நான் போயிட்டு வரேன்.
0: நல்லது, சென்று வாருங்கள், சந்தோஷமாக சென்று வாருங்கள்.
2: நமோ நமஹ.
0: யாரு?
2: பஞ்சாமி தீட்சிதர் தானே?
3: நமஸ்காரம். யாரு? திருவாரூர் சாஸ்திரிகளா?
2: ஆமா.
3: ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, கனமான சரீரம் இப்படி மெலிஞ்சு போயிடுத்த.
2: கண்ணு சரியா தெரியல, நமக்கு மீறின சக்தி நமக்கு தெரியாமலேயே ரொம்ப வேகமா செயல்படுறது. அது என்னன்னு தெரியுமோ?
3: சொல்லுமே காணோம்.
2: அதுதான் காலம். மூச்சு கூட பிடிச்சுன்னு உட்காந்துடுற, ஆனா இந்த காலத்தை பிடிக்க முடிக்கிறதா பார்த்தல.
3: ரொம்ப சரியா சொன்னேள். இன்னைக்கு தான் நடந்தது போல இருக்கு. ராமபிரமம் சுவாமிகள் தியாகராஜனை அழைச்சிட்டு இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் நொடியா பறந்தெடுத்து பார்த்தேளா.
2: ஆமாமா, ராமபிரமம் சுவாமிகள், தியாகராஜன், எல்லாரும் சௌக்கியம் தானே?
3: பரம சௌக்கியம். தியாகராஜன் குருகுலத்துல வேதாத்தியனம் கத்துண்டுட்டான். மகா வித்வான் சுண்டி வெங்கட்ரமண பாகவத சாஸ்திரோக்தமா சங்கீத வித்தியை கத்துண்டு இன்னைக்கு பக்தி ரசத்தோட தியாகராஜனே சாகித்யம் எழுதுறான்.
2: அப்படியா?
3: ஊர் பூரா தியாகராஜனை பத்தி தான் பேச்சு. அடாடா, என்ன குரு பக்தி, என்ன ராம பக்தி. நீங்க வர்ற போது ஒரு சாகித்யம் பாடிட்டு இருந்தேனே, நான் பாடினது தியாகராஜனே எழுதின கிருதி. என்ன?
2: அப்படியா? இப்பவே அவசியம் போய் நான் அவளை எல்லாம் பார்த்துட்டு வரணும். அவ வீட்டு விலாசம் தரேளா.
3: நேரா திருமஞ்சன வீதிக்கு போங்கோ, யார கேட்டாலும் சொல்லுவா.
2: சரி, அப்போ நான் வரட்டுமா?
3: போயிட்டு வாங்கோ.

0: யார் அங்கே? ராமபிரம்மம் சுவாமிகள் இப்போது வருவார்கள், அவர்களை காக்க வைக்காமல் உடனே அழைத்து வாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.
2: நமஸ்காரம் மகாராஜா.
0: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியம்தானே?
2: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
0: தியாகராஜன் சங்கீதத்தில் மேதாவியாக விளங்குகிறான் என்று கேட்கும்போது என் உள்ளம் பூரித்து போகிறது.
2: மகாராஜாவின் மனம் போல் மாங்கல்யம். இதற்கெல்லாம் தங்களின் உளங்கனிந்த ஆசிகளும் ஆதரவும் தானே காரணம்.
0: திருவாரூரிலிருந்து தேவையாருக்கா என்று அன்று உடல் நடுங்க சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா பகவானின் கருணையை எப்படி என்று பார்த்தீர்களா?
2: ஆமாம் மகாராஜா, ஆமாம்.
0: சொந்த சாகித்யம் எழுதக்கூடிய அளவிற்கு தியாகராஜனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்திருக்கிறதே, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்
2: மகாராஜா? சோதனைகளே வாழ்க்கை ஆயிட்டதுனால என் மனசுக்கு விவேகமா சிந்திக்க தெரியல. அஜ்ஞானத்தினால இனம் தெரியாத ஒரு பயம், அதனால அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு மகாராஜா.
0: ஓ அப்படியா? அடுத்தாற்போல் தியாகராஜன் விஷயத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பது யோசித்தீர்களா?
2: தியாகராஜன் மகாராஜாவின் வளர்ப்பு மகனாய் இருக்கும் போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத மகாராஜாவே தீர்மானம் செஞ்சுட்டு அதை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மகாராஜா சொல்ற எந்த உத்தரவா இருந்தாலும் உடனடியா செய்ய காத்துன்னு இருக்கேன்.
0: ஆஹா ஆஹா, தஞ்சை மண்ணின் மகிமையை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமிகளே, நிரூபித்து விட்டீர்கள். என் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டிவிட்டீர்களே சுவாமிகளே, மிக்க மகிழ்ச்சி, பரம சந்தோஷம். அடுத்த மாதம் தியாகராஜனுக்கு திருமணம் செய்ய முகூர்த்தம் குறித்து விட்டேன் சுவாமிகளே, முகூர்த்தம் குறித்து விட்டேன்.
2: மகாராஜா,
0: மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும்தான் தங்களிடம்.

0: ஒப்படைத்திருக்கிறேன். வீட்டில் கலந்தாலோசித்து இன்னும் 4 நாட்களில் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வேத பாடம் மற்றும் சங்கீத பாடங்கள் எல்லாம் சரியான காலங்களில் நடந்ததைப் போலவே இதுவும் சரியான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் சாமிகளே.
1: இதில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன் மகாராஜா.
0: யாரெங்கே, சுவாமிகள் வீட்டிற்கு சௌரியமாக செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள். சென்று வாருங்கள் சுவாமிகளே, சென்று வாருங்கள்.

0: ராமபிரம்மம் சுவாமிகள் இருக்காரா?
1: வரணும் வரணும். சொண்டி பாகவதர்வாள், நான் இருக்கிற இடத்தை தேடிட்டு வர்றது நான் பண்ண பாக்கியம். தியாகராஜா, தியாகராஜா,
2: இதோ வரேன்.
1: உன்னோட குருநாதர் பாகவதர்வாள் வந்திருக்கார். தம்பதிகளா வந்து நமஸ்காரம் பண்ணுங்க.
0: தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. தியாகராஜா, உன்னோட தோப்புனார் சரியான வயசுல உனக்கு கிரகஸ்த தர்மத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். உனக்கு உபனிஷத்தோட மகா வாக்கியங்கள்லாம் நன்னா புரியும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற தர்மங்களுக்குள்ள ரொம்பவும் முக்கியமானது கிரகஸ்த தர்மந்தான். இந்த தர்மத்தோட ஆதரவுல தான் மற்ற மூணு தர்மங்களையும் அனுசரிக்க முடியும்.
2: இந்த தர்மத்தை நாங்க எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லுங்க, அதன்படியே செய்யறோம்.
0: தியாகராஜா, இந்த தர்மத்துல பரம்பரையா பெரியவா பண்ணிட்டு வந்த பூஜைய தர்மபத்தினியோட தினசரி பண்ணிட்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம செஞ்சுண்டு முக்கியமா அதிதி சத்காரம் பண்ணணும். உனக்கு நான் எதுவும் அதிகமா சொல்ல வேண்டாம். உனக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்போ நீ எனக்கு முன்னாடி பாடணும்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர, பகவான் தான் உனக்கு பிரத்யட்ச குரு. எங்க பாடுப்பா.

0: குருநாத நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
1: சங்கீத சாஸ்திர பாரங்கதோ பூயாத் தீர்காயுஷ்யமஸ்து.
2: தியாகராஜா உள்ள போய் காரியங்களை கவனிப்பா.
1: ராமபிரம்மம், தியாகராஜன் ஒரு நாத யோகி. என்னை பொறுத்த வரைக்கும் தியாகராஜனை எனக்கு சிஷியனா கொடுத்து என்னத்தான் பகவான் பெருமைப்படுத்தி இருக்கார். இது பெரிவா பண்ணின பூர்வ புண்ணியம்னு தான் சொல்லணும். உங்களோட கவலையெல்லாம் பகவான் தீர்த்து வச்சுட்டார். நான் கூடிய சீக்கிரம் காசிக்கு புறப்படுறேன். சுபம் பவத்து.
2: போயிட்டு வாங்க பகவதர்வாய்.

0: ராமராயா, ராமராயா, அண்ணா காவல்ல இருந்து வர சமயம் ஆயிடுத்து. உஞ்ச விருத்திக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: பிக்ஷா பாத்திரம், சிப்ளா, ஜால்ரா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க பாத்திரத்துல அக்ஷத போடுறதுக்கு தயாரா வச்சிருக்கலா?
0: ராமராயா, உஞ்ச விருத்திக்கு புறப்பறச்ச பிக்ஷா பாத்திரத்துல அக்ஷத போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. ஆஹா, முதல்ல அந்த அக்ஷதைய தயாரா எடுத்து வச்சுண்டு காவேரில இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அண்ணா எப்போ என்ன கூப்பிட போறான்னு காத்துட்டு இருக்கேன் ராமராயா.
2: என்ன ராமராயா, அண்ணா காவேரில இருந்து வந்துட்டாளா?
1: இதோ அண்ணா குரல் கேக்குறது பாருங்க.

0: காவேரி காவேரி
1: இதோ வந்துட்டேன்.
0: நம்ம தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு வரார். உள்ள போய் அக்ஷதை கொண்டு வந்து போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம்.
1: சரிம்மா இதோ போறேன். மாமி பாகிரதிய வர சொல்லுங்க. அவ சுவாமிகளை பிரதிக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும். தியாகராஜ சுவாமிகள் வர்றார்னு நாம நினைக்கவே கூடாது. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். இத விளையாட்டா சொல்லல,

0: யாரு? ஜல் பேசனா?
1: ஆமா.
0: ஏண்டா வரபோதே கத்திண்டு வர? வா வா, எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்லு.
1: தியாகராஜ ஏமா இப்படி இருக்கான்?
0: நீ ஏன்பா இப்படி இருக்க? தியாகராஜனுக்கு என்ன? இப்போ
1: என்னவா, மகாராஜா தியாகராஜனை கூப்பிட்டமிச்சா போக வேண்டியதுதானே? பிடிவாதமா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். மகாராஜா இப்ப நிச்சயமா என்ன கூப்பிட போறார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல.
0: இதோ பாரு, அனாவசியமா வாயில வந்தபடி எல்லாம் பேசாதே. அவன் ஏதோ ராமா ராமான்ட்டு யார் விஷயத்திலையும் தலையிடாம இருக்கான். மகாராஜாவை போய் பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்ல, அதனால போகல. மகாராஜா உன்னை கேட்டா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே?
1: சொல்லிட்டு வந்தா மட்டும் போருமா? இவர் எப்படி அனுப்புறது?
0: நீ ஒன்னும் அனுப்ப வேணாம். அவனுக்கா எப்ப தோன்றதோ அப்ப போகட்டும்.
1: இதை இப்படியே விட்டு வைக்கப்படாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆமா.
2: அம்மா.
0: பாப்பா தியாகராஜா.
2: ஏமா அண்ணா என்னோட பேசாமலே போறாரு, ஏதாவது கோபமா?
0: மகாராஜா கூப்பிட்டதுக்கு நீ போகலையா, அதான் கோபம். சரி சரி, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கிய சமாச்சாரம் பேசணும், சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: நம்ம பர்வதம்மாவை ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியலப்பா. நீ எப்படிதான் இருக்கியோ. ஆத்துக்கு ஒரு கிரகலட்சுமி வேண்டாமா? நீ என்ன சொல்ற?
2: இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லையம்மா. நீங்க எதுக்குமா அடிக்கடி இதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்க?
0: கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்கு ராமநாம உபதேசம் பண்ணின பெரியவா என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா?
2: நல்லா ஞாபகம் இருக்குமா. 96 கோடி ஜபம் பண்ணணும்னு சொன்னார்.
0: இந்த ஜபத்துக்கு பர்வதம்மாவும் உன் கூட பண்ணணும்னு தானே சொன்னார். அதுக்கு கொடுத்து வைக்காம அவ போய் சேர்ந்துட்டா. பர்வதம்மாவுக்கு பதிலா உனக்கு ஒரு தர்ம பத்தினி வேண்டாமா?
2: சீதாமா,
0: நீ யோசனையே பண்ண வேண்டாம். பர்வதம்மாவோட தங்க கமலம்மா காத்துன்னு இருக்கா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
2: சீதாமா,
0: நீ எடுத்துட ஜபத்தை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும். என்னப்பா சொல்ற?
2: உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்கம்மா.
0: இது என்னோட இஷ்டம் மட்டும்.

0: திருவாரூர் சாஸ்திரிகள் மன்னிக்கணும், காக்க வச்சுட்டேன், கோபிச்சுக்கப்படாது.
1: தீட்சர்வாள், பொதுவா யாருக்குமே இந்த காலத்தோட மதிப்பு தெரியறதில்ல, உமக்கும் அப்படித்தான். சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி பேசலாம்.
0: நான் மதுரையில இருந்து இன்னைக்கு கார்த்தால தான் வந்தேன், இப்பதான் சுவாமிகளை பார்க்க போறேன். ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா?
1: சும்மா சொல்லப்படாதுங்கானோ, நீங்க ஊர்ல இல்லாத போதுதான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. அதாவது, ஒரு நாளைக்கு ஒரு மகான் சுவாமிகளத்துக்கு வந்தார், ஒரு மூட்டைய கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் சுவாமிகள். ஒரு அதிதி வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா இவர் சாப்பிடுவாரா? அன்னைக்கு பூராவும் ஜலாகாரம் கூட இல்லாம ராத்திரியும் தூங்காம ஜபம் பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
0: அன்னைக்கு
1: ராத்திரி ஸ்வப்னத்துல நாரதர் பிரத்யட்சமாகி, தியாகராஜா, நான் தான் மூட்டையை கொடுத்துட்டு போனேன், நீ அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து அந்த மூட்டையில இருக்கிற கிரந்தங்களை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வரல. அந்த மூட்டையில ஸ்வரார்ணவம் நாரதீயம்னு ரெண்டு சங்கீத கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள் உனக்கு அபூர்வ சங்கீத ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா? இது எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்தேளா?
0: ஆஹா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே சுவாமிகளுக்கு போகணும். ஜல்பேசே அவரங்க என்ன பாடுபடுத்தின்னு இருக்கானோ, நான் வரட்டுமா?
1: ஆ ஆ, போயிட்டு வாங்க.

0: শ্রীরামা শ্রীরামা, ও রামা রামাইয়া নিন্নে নেবনম, শ্রীরামা শ্রীরামা শ্রীরামা রামচন্দ্র প্রভু রামা.
1: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும்.
2: தீட்சிதன் மாமா, ஜல்பீஸ் என்ன வர்றாரு போல இருக்கே.
3: ஆமாப்பா, நான் போய் என்னன்னு கேக்குறேன், நீ

0: ஜல்பேசா வாப்பா வா.
1: என்ன தீக்ஷதர் மாமாவா, நீங்க எப்போ இங்க வந்து?
0: நான் எப்ப வந்தா என்ன? கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேச மாட்டியா? இப்பதான் தியாகராஜன் சிஷ்யர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், என்ன விஷயம்?
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் கத்துறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். நான் ஒண்ணு பகவான் நம்பாம இல்ல. தியாகராஜனுக்கு பகவான் நல்ல சங்கீத ஞானம் வெங்கலமான சாரீரத்தையும் கொடுத்திருக்கார். வீட்டிலேயே பாடிண்டு வீதியில பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? மகாராஜா கூப்பிட மாட்டாரான்னு எத்தனையோ பேர் தபஸ் பண்றான். மகாராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சும் இவன் போகலன்னா அண்ணனா இருந்து நான் தட்டி கேட்காம யார் கேக்குறது? நீர்தான் குடும்பத்துல ஒருத்தரும் இல்லையோ? என்னைக்காவது இது பத்தி கேட்டிருக்கீரா? யாருக்கும் அக்கறை இல்லாத போது நான் தானே கேட்கணும், அதான் கேட்க போறேன். தியாகராஜா, தியாகராஜா
2: வாங்கண்ணா.
1: வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க?

0: தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற நினைப்பா. தியாகராஜா பாட்டை நிறுத்துறா, நான் சொல்றத நன்னாக்கு. ராமா ராமா ராமான்னு ஓயாம ஒழியாம கத்துறியே, வழிகாட்ட மாட்டையான்னு கதறியே, நான் சொல்றத தான் கேட்க வேண்டாம். அந்த ராமன் தான் வழிகாட்டுறான்னு நம்பிண்டாவது மகாராஜா கூப்பிட்டா போக வேண்டியதானே? ஏன் தர்பாருக்கு போல? என்னடா கேட்டுட்டே இருக்கேன், பாடிண்டே இருக்கேன், எத்தனை அலட்சியம் உனக்கு!
1: அண்ணா கோபிச்சுக்காதீங்க, தர்பாருக்கு போறதுக்கு மனசு இடம் கொடுக்க.
0: என்ன சொன்ன, என்ன சொன்ன? மனசு இடம் கொடுக்கலையா? அது என்னடா அப்படி ஒரு மனசு? உன்னோட மனசுக்கு நன்றி உணர்வு கூட இல்லையா? ஏண்டா இப்படி காஞ்சு போன மனசனாலயா ராமனை பாடிட்டு இருக்க? நம்ம தோப்பனார திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து பரந்த மனசோட நிலத்தையும் வீட்டையும் கொடுத்து உனக்கு உபநயனம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு குடும்பத்தையே வாழ வச்ச மகாராஜா கூப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா மனசு இடம் கொடுக்கலன்னு துணிச்சலா பேசுவியா? நம்ம தோப்பனாருக்கு மகாராஜா காட்டின மரியாதைக்காகவது போக வேண்டாமா? அவரோட ஆதரவு இல்லைன்னா நீ இன்னைக்கு இப்படி பாடிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன், பதில் சொல்லு.
1: அண்ணா நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க, எனக்கு மகாராஜா கிட்ட பரிபூர்ண மரியாதை இருக்கு. ஆனா தர்பாருக்கு போனா அவரு பாட சொல்லுவார், அங்க எனக்கு பாட வராதுன்னா, பாடலைன்னா மகாராஜா வருத்தப்படுவார், அது அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகாத. அப்படி ஏதாவது சன்மானம் கொடுத்து அதை நான் வாங்கலைன்னா அதுவும் அபச்சாரம். நாரத பகவானோட அருளாள எனக்கு கிடைச்சிருக்கிற சங்கீத ஞானம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பாடுறதுக்குத்தான் என் மனசு சொல்றதுன்னா, இதை துஷ்பிரயோகம் பண்ணினா ஸ்ரீ நாரத மகர்ஷியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறேன். அண்ணா இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியும்.
0: உன்னோட ராமர் ராஜவம்சத்துல பிறந்து என்ன சுகத்தை கண்டார்? இல்ல அந்த ராமனை நம்பி இதுவரை நீ தான் என்ன சுகத்தை கண்ட? நீ பிறந்த உடனே அண்ணா ராமநாதனை வேலை அனுப்பிச்சுட்ட, கல்யாணத்தை பண்ணிண்ட, அப்பா போய் சேர்ந்தார், ஆச்சு, மகாலட்சுமி ஆட்டம் நடமாடின்னு இருந்த உன்னோட பருவதமாவும் போய் சேர்ந்துட்டா, இதுக்கு மேல என்ன நடக்கணும்? மகாராஜா சன்மானம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ ஏ அப்படின்னு நீ பெரிய சக்கரவர்த்தியோ? இதோ பார், உங்ககிட்ட பேச்சுக்கு பேச்சு பேச நான் தயாரா இல்லை. நாளைக்கு நீ தர்பாருக்கு போக போறியா இல்லையா? அந்த ஸ்ருதியை நிறுத்துறா, ஸ்ருதியை நிறுத்து. நானே ஸ்ருதியை
1: நிறுத்தினாதான்
0: உண்டு.
1: ராமச்சந்திரா, ராமா ராமா.
0: தியாகராஜா, இந்த நாடகத்துக்கெல்லாம் மசையிறவனா இல்ல, மயிலே மயிலேனா இறக்க போடாது. நாளைக்கு நீ மகாராஜாவை போய் பார்க்கல, உன்னோட பூஜா விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆறதுன்னு பாரு. இதனால என்ன பாவம் வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன், நான் வரேன்.
1: ராமா ராமா.
2: தியாகராஜா, உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நன்னா தெரியறது. இதோ பார்த்தியாகராஜா, உண்மையான பக்தி செலுத்துறவாளத்தான் பகவான் சோதனை பண்ணுவார். இந்த சோதனை நிச்சயமா நல்லதா தான் முடியும் தியாகராஜா.
1: ராமா ராமா.

भजने दशरथी ध्यान भजने सुधार समुचो निधि चाल

0: தியாகராஜா, தியாகராஜா. எங்க தியாகராஜன்? ஆத்துல யாருமே இல்லையா?
1: வாங்கண்ணா, அவர் உஞ்ச விருத்திக்கு.
0: ஓ, பிக்ஷ எடுக்க போயிட்டானா? எங்க ராமராயன்?
2: இதோ வந்துட்ட பெரியண்ணா.
0: ராமராயா, அதோ அங்க இருக்கிற பெரிய புஷ்ப கூடைய இப்படி கொண்டா.
2: எதுக்குண்ணா?
0: கொண்டாங்கிறேன், நின்றுண்டே இருக்க. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: என்னது, விக்கிரங்கள்லாம் எடுத்து கூடையில் வச்சிட்டு இருக்க? அவச்சாரம் அவச்சாரம். பெரியண்ணா பெரியண்ணா, என்னண்ணா பண்றேன்? விக்கிரங்களெல்லாம் ஏன்னா எடுக்கிறேன்? வேண்டாண்ணா. ராமா ராமா, குருநாதா. பெரியண்ணா, விக்கிரங்களை வச்சிருக்கோண்ணா.
0: என்ன தடுக்காத நீ?
2: குருநாதர் ஒரு நிமிஷம் கூட விக்கிரங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டாருண்ணா. அவரை உயிரோட கொண்டுடாதீங்க அண்ணா, கொண்டுடாதீங்க.
1: ராமா
2: ராமா
1: ராமா.
2: பாருங்க மாமா, விக்கிரங்களை எல்லாம் பெரிய அண்ணா கூட எடுத்து வச்சுட்டு இருக்காளே.
3: என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க? ஏண்டா நோக்கு, ஏண்டா இப்படி பைத்தி பிடிச்சு போடுத்து? விக்கிரகத்தை கூடையில இருந்து எடுறா.
0: கூடையோட எடுத்துண்டுதான் போவேன். தியாகராஜன் அகம்பாவ அடங்கறதுக்கு இதுவும் ராமரோட கட்டளை தான்.
1: ராமா,
2: குருநாத கிட்ட போய் இப்பவே சொல்றேன்
3: நான். ராமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? தியாகராஜனை சோதிக்கணும்னு உனக்கே தோணித்தாப்பா? ராமா, சீதா தேவி, ஆஞ்சநேயா, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தியாகராஜன் எப்படி இருக்க போறானோ? ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு தியாகராஜனை பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா? பிரபோ, இப்படி ஒரு திருவிளையாடலா? கமலம்மா, அழாதம்மா, அழாத.
1: மாமா, ஏ மாமா, இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கள்ளங்கபடி இல்லாம குழந்தையாட்டோ ராமனே கதின்னு பாடின் இருக்கிற அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் தானே மாமா அழணும்? அழாம என்னால எப்படி மாமா இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? மாமா, என்னோட குமுறல் அந்த சீதாதேவிக்கு கூட கேட்காதா மாமா?
3: இல்லம்மா, நீ அழக்கூடாதுமா. நீதான்மா தியாகராஜனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையினால சல்பேச சீக்கிரம் திரும்பிடுவான்னு எனக்கு தோன்றதும்மா. நான் வர்றம்மா, நீ அழாதம்மா, அழாத.
2: அண்ணா,
4: யாரு? ராமராயனா? என்னப்பா ஆச்சு?
2: நம்ம ஆத்து பூஜா மண்டபத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம்.
4: ராமா ராமா, என்ன ஆச்சு?
5: ராமராயா, என்னப்பா ஆச்சு? விவரமா சொல்லுப்பா.
2: அதை எப்படி நான் சொல்றது? பெரியண்ணா வந்து நம்ம ஆத்து பூஜை விக்கிரகங்களை எல்லாம்

0: அத்தையும்
1: பூஜை விக்கிரங்கள் எல்லாத்தையும்
0: பெரிய பூக்குடையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாள்.
1: ராமா ராமா
2: குருநாதாமா குருநாதா
1: ராமா.
2: அப்புறம் என்ன ஆச்சு, நிதானமா சொல்லுப்பா.
0: நானும் தீட்சிதர் மாமாவும் ஆணை மட்டும் தடுத்து பார்த்தோம், எங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டாருனா.
2: ஏன் தான் ராமன் ஐயா வாழ இப்படி சோதனை பண்றானோ. அண்ணா கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்க.
1: ராமா என்ன விட்டுட்டு எங்கப்பா போயிட்ட, எங்கப்பா போயிட்ட ராமா ராமா.
2: ஐயோ மயக்கமாயிட்டாரே.
3: என்ன தீட்சிதவாள், தியாகராஜர் இப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்காரே.
4: ராமராயா அண்ணாவுக்கு எப்படி இருக்கு, ஏதாவது ஆகாரம் பண்ணினாரா?
0: அண்ணா ஆகாரம் இல்லாம நாலு நாளாச்சு, இப்படியே படுத்துட்டு இருக்கார். ராமா ராமான்னு தான் மூச்சு போயின்னு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
1: ஸ்ரீராமா ராமா ராமா ராமா இதோ வந்துட்டேன். ஏன் ராமன் கிடைச்சுட்டார், ஸ்ரீராமன் கிடைச்சுட்டார். சொப்பனத்துல சொப்பனத்துல காவேரியில இருக்கார். எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ.
0: அண்ணா அண்ணா மெதுவா போங்க, அண்ணா விழுந்துட போறேன்.
1: ராமா ராமா வந்துட்டேன்ப்பா, இதோ வந்துட்டேன்.
4: கடவாடிங்களே கடவாடிங்களே, தியாகராஜனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணிட்டார். ராமச்சந்திர பிரபு கடவாடிங்களே வாங்கோ வாங்கோ. அதோ பாருங்க அண்ணா இப்படி கடுவாரின் ஓடாரு, விழுந்துடுவார் போல இருக்கு. அண்ணே விழுந்துட்டாரு, தூக்குங்கோ அவரை எல்லாரும் தூக்குங்கோ.
1: ராமா ராமா எங்கப்பா இருக்க, இத்தனை நாளா இந்த காவேரி தளத்திலயா இருந்த? ராமா ராமா சுந்தரம் கிருஷ்ணா ரொம்ப ஜாக்கிரதையா தேடுங்க. உங்க காலு ராமர் மேல பற்ற போறது, மெதுவா மெதுவா தேடுங்க. ராமா ராமா ராமா ராமா ராமராயா அண்ணா சுந்தரம் கிருஷ்ணா எல்லாரும் இங்க ஓடி வாங்க. ஏன் ராமர் கடிச்சுட்டா,
5: ஸ்ரீராமுனி நேடு கனுகொட்டினி புட்டி ராமா இன சீதா நாய கூனி நேரு கனு

0: ஒண்ணும் ஆதியார் மாமா. நமஸ்காரம் பண்றேன் மாமா.
1: என்னது ஜல் பேசலா? எந்தப்பா இது? என்ன வந்து எதுக்கு நமஸ்காரம் பண்ற? போய் நேரா தியாகராஜன் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நமஸ்காரம் பண்ணு. போ. ஆஹா, ஜல்பேசனையும் ஸ்ரீராமர் காப்பாத்தி விட்டார்.
2: ஜல்பேசனாவா? வாங்க, இப்படி வாங்க.
0: தியாகராஜா, என்னால எதுவுமே பேச முடியலையே. நான் புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா. ராமர் என்னமா நிப்பாரா தியாகராஜா? எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு ராமர் அருள் கிடைக்குமா தியாகராஜா? உன் பேர சொல்லக்கூட எனக்கு யோகிதை இல்லாம போயிடுதேன்.
2: ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கருணாமூர்த்தி இல்லையா? நீங்க எந்த நிமிஷத்துல தப்ப உணர்ந்தேடோ அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுண்ணா. வாங்கண்ணா, வாங்க.
3: இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு விஜ்ஞாபனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உபனிஷத் பிரம்மம் சுவாமிகள் அண்ணாவை வர சொல்லி ரொம்பவும் கேட்டுண்டபடி அண்ணா யாத்திரை பண்ணுறதா தீர்மானம் பண்ணியிருக்கார். யாத்திரை நல்லபடியாக முடியணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.

0: ஓ சாஸ்திரிகளா, வாங்க வாங்க. இங்க ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையா? தியாகராஜ சுவாமிகள் யாத்திரைக்கு புறப்பட்டு போற போது வந்ததுதான் போல இருக்கு.
1: ஆமா தீட்சிதர்வாள், அப்ப வந்ததுதான், அப்புறம் இப்பதான் வர முடிஞ்சது. எல்லாரும் சௌக்கியமா? நம்ம சுவாமிகள் யாத்திரையிலிருந்து திரும்பி வந்துட்டாளா? தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்.
0: சுவாமிகள் யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு ஆபத் சந்நியாசம் கூட வாங்கி விட்டாராம்.
1: அப்படியா?
0: சுவாமிகளோட தீட்சா நாமம் ஸ்ரீ ஸ்ரீ நாத பிரம்மானந்தா.
1: ராமா
0: யதீந்திராளா திருவையாத்துக்கு வந்துட்டு இருக்காளாம்.
1: ஓஹோ,
0: பூர்ண கும்பத்தோட பட்ன பிரவேசத்துக்கு அழைக்கணும். சரியான சமயத்துக்கு பகவான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார் பாத்தீங்களா?
1: பரம பாக்கியம், எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான்.
0: வாங்க போலாம்.
2: ஓம் நகர பிரதே நாகம் நிதி தங்குகாஜாம் விஷந்தி.

பாருங்க, எல்லாரும் பாருங்க, பெரியவா சிறசில இருந்து ஒரு நட்சத்திரம் போடுது. ஆஹா, என்ன காட்சி, என்ன காட்சி!

0: இதுவரை திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்டீர்கள். நாடகமாக்கம் TSV சர்மா அவர்கள். இதில் நடித்தவர்கள் தியாகராஜனாக MB சபரிதாசன், ராமபிரம்மமாக வி விஸ்வேஸ்வரன், மகாராஜாவாக மன்னை ஜெயராமன், சுண்டி பாகவதராக ஏ பார்த்தசாரதி, ஜல்பேசனாக லக்ஷ்மி பாஸ்கரன், ராமராயனாக கோபி வீரமணி, பஞ்சாமி தீட்சிதராக வெடிச்சிப்பாளையம் பி நடராஜன், திருவாரூர் சாஸ்திரிகளாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், கிருஷ்ணனாக முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், தாயாராக ரேவதி முத்துசாமி, பர்வதம்மாவாக எம் வசந்தி, கமலம்மாவாக என் மீரா ஆகியோர். பாடியவர் முனைவர் கே வாகேஷ் அவர்கள். அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இனி தியாகராஜ கீர்த்தனைகள். முதலில் கானமூர்த்தி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பது.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:11.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: கனிந்த வாழ்வு,
1: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி புதுச்சேரியில் தொழில்நுட்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: ஐயா வணக்கங்க.
4: வணக்கம் சார்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கண்ணா.
4: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் தாலுக்கா குமராட்சி அருகில் உள்ள வானதிராயன்பேட்டை குக்கிராமத்தில் பிறந்தேன் சார். அதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் 5வது வரைக்கும் படித்தேன் சார். குமராட்சியில் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது.
3: உங்கள் கிராமத்தில் நீங்கள் பள்ளிக்கூடம் இல்லை, பக்கத்து கிராமத்தில்
4: போயிட்டு
3: கிலோமீட்டர் நடக்கணும்.
4: வயக்காட்டு வழி தாங்க, 1 கிலோமீட்டர் அப்படியே போய்
3: படிச்சுலேருந்து
4: 5 வரைக்கும் படித்தேங்க.
3: ஓ, அங்கே 5வது வரைக்கும் தான் இருக்குது?
4: 5வது வரைக்கும் தான் இருக்குங்க.
3: ஓஹோ, சரி. அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
4: அப்பா பிறந்த ஊர் அதுக்கு பக்கத்தில் கீழப்பருத்துக்குடிங்கிற ஒரு கிராமம். அந்த காலத்துலேயே அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் வாத்தியராக்குறாங்க.
3: எத்தனை பிள்ளைங்க உங்கள் அப்பாவுக்கு?
4: எங்கள் அப்பாவுக்கு 3 பெண் பிள்ளைங்க, 4 ஆண் பிள்ளைங்க. அதில் என் தங்கச்சி டீச்சரு, எங்கள் அண்ணன் வாத்தியார், இன்னொருத்தர் ஜெய்சிஓ மிலிட்ரி கமாண்ட் ஆஃபீஸரு, இன்னொருத்தர் வாத்தியார், நான் கடனில்லை.
3: அம்மாவை பற்றி சொல்லுங்களேன்.
4: விவசாய கூலி பண்ணி கஷ்டப்பட்டு எல்லோரும் படிக்க வச்சாங்க தான் அம்மா.
3: சின்ன வயசில் 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்களே, அந்த ஸ்கூலில் மறக்க முடியாத நினைவு? மறக்க முடியாத நினைவு
4: சார். எங்கள் வந்து படித்ததே எப்படி வந்தோங்கிறது எங்களுக்கு தெரியல. அதால் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சிங்களாம் இல்லை. படிப்பு கிடைச்சது, படிப்பு இது இந்த சிந்தனை தான் ஓடிதை வஞ்சு இந்த இப்படிலாம் இருக்கணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்.
3: இப்போ சில ஆசிரியர் வந்து மாணவர்களை வந்து ஊக்குவிப்பாங்க, பயப்படாத நல்லா படிக்கணும், படித்தாதான் பெரிய ஆளாக முடியும் அப்படின்லாம்.
4: அவர் சிஸ்து சேர்ந்த பிறகு ஊக்குவிச்சு உந்துதல் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க. எங்களுக்குன்னு தனியாக கோச்சிங் கொடுத்து.
3: இப்போ அது மாதிரி எந்த ஸ்கூலு எங்கே படிச்சீங்க?
4: குமராட்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
3: அங்கே போய் 6வது சேர்ந்தீங்க. 6வதுலேருந்து 8வது வரைக்கும் அந்த ஸ்கூல்?
4: 6வதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே இருந்தது சார்.
3: ப்ளஸ் டூ வரைக்கும் உள்ள பெரிய ஸ்கூல் தான்.
4: பெரிய ஸ்கூல் சார்.
3: ஓகே. அங்கே வந்து நீங்கள் ஊர்லேருந்து அங்கே போய் எப்படி ஹாஸ்டலில் தங்கினீங்களா?
4: ஹாஸ்டல் கிடையாது.

0: சார், நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் சார்.
1: இப்போ நீங்கள் படிக்கும் போது எப்படி நல்லா படிக்கிற பையனா இல்லை ஸ்மாராக படிக்கிற பையனா?
0: ஒரு மிடிலான பையன் தான் சார். காலையில் எங்களெல்லாம் கொண்டு போய் வயலில் விடுவாங்க, வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம். திரும்பி வந்தவொடனே ஆடு மாடுக்கு புல்லாக இருக்க போகிறது, வயல் வேலைகள் ஏதாவது,
1: வீட்டு வேலையும் பார்த்து
0: படிக்கவும் செய்யணும், இப்படி தான் சிந்தனைகள் போயிட்டு இருந்தது சார்.
1: ப்ளஸ் டூ வந்து அந்த அங்கேயே
0: முடிச்சாச்சு.
1: டென்த்தில் என்ன மார்க் வாங்கினீங்க, எப்படி டென்த்து பாஸ் பண்ணீங்க?
0: படிப்பில் வந்து டென்த்து நான் உண்மையிலேயே இங்கிலீஷில் விட்டுட்டேங்க. 29 மார்க் தான் வாங்குவேன். திரும்பி நான் எழுதிட்டு
1: அட்டெம்ப்ட்
0: எழுதி பாஸ் பண்ணிட்டேன். திரும்பி அதே ஸ்கூலில்
1: ப்ளஸ் ஒன் சேர்ந்தீங்க சார். என்ன குரூப் எடுத்தீங்க ப்ளஸ் ஒன்?
0: எங்கெல்லாம் சி குரூப் கொடுத்துட்டு குரூப்பே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப போராடி ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஏ குரூப் வாங்கி படித்தேங்க. படிச்சுட்டு எனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வரும், அதால் கெமிஸ்ட்ரி படிக்கலான்ட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும், எங்கள் அண்ணன் நானும் ஒன்றா ப்ளஸ் டூ பண்ணோம். அதால் ரெண்டு பேரும் காலையில் சேருங்கிறதால சூழ்நிலை சரியில்லாத அவனுக்கு சுவாலேஜ் கிடச்சிது, எனக்கு கெமிஸ்ட்ரி கிடச்சிது. என்னை வீட்டில் நிறுத்திட்டாங்க, நீ அடுத்த வருஷம் படிக்கிறான்னு. ஐடிஐயில் மோல்டிங் பண்ணேன் சார்.
1: அது எங்கே போய் பண்ணீங்க?
0: கடலூர் சார்.
1: கடலூரில் வந்து எப்படி வந்து ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டேன்.
0: ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு சார் மோல்டர் பண்ணேன். இது சரி வராதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஒயர்மேன் எடுத்து ஈபியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்மேன் எடுத்து படித்து முடிஞ்சவனே ஈபியில் லைன்மேன் அப்ரண்டிஸ் போஸ்ட் கிடச்சிது. அப்படியே போயிட்டு இருந்து 1.5 வருஷம் போயிட்டு இருக்கோம்.
1: என்ன ஊரில் கிடைச்சது?
0: சிதம்பரத்தில் சார்.
1: சிதம்பரத்தில்.
0: அப்போ அந்த லைன்மேன் அப்பண்டிஸுக்கு தான் நான் குமராட்சி விட்டு வெளியில் வந்த தருணம். நாங்கள் சிதம்பரமே நாங்கள் வர்றது கிடையாதுங்க, கிராமம் அப்படியே கடந்துருது. அதுக்கு பிறகு 1.5 வருஷம்
1: டெய்லி
0: சிதம்பரம் வந்துட்டு
1: ஈபியில் வந்து
0: பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் சார். அது 1.5 வருஷம் முடியறப்ப தான் திடீர்னு தூர்தர்ஷனில் இன்டர்வியூ வந்ததுங்க.
1: அந்த இன்டர்வியூ தானா வந்துச்சா இல்லை அப்ளிகேஷன் போட்டிங்க?
0: இல்லை இல்லை, த்ரூ எம்ப்ளாய்மெண்ட்.
1: த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்.
0: த்ரூ எம்ப்ளாய்மெண்ட்டில் சார். வந்த பிறகு நாங்கள் திரும்பி இங்கே பாண்டிச்சேரி டி
1: எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னால் நீங்கள் எங்கே பதிவு பண்ணணும்?
0: கடலூர். கடலூர்.
1: கடலூரில். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சேன்.
0: எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம் சார்.
1: பதிவு பண்ணுறது அதெல்லாம்
0: வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரணுங்கிறதுக்காகவே எல்லா ஸ்டெப்பும் பண்ணி வச்சுருந்தோங்க. உதவியாளருக்கு தான் இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபஸ்ட்டு.
1: ஹெல்பர்.
0: ஹெல்பர். அப்போ வந்து நிறையா ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தூர்தர்ஷன் என்லார்ஜி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கடலூரில் ஆரம்பிக்க போல ஃபஸ்ட்டு ஹெல்பர் எடுத்தாங்க, அதில் ஜாயின் பண்ணாங்க.
1: எங்கே ஜாயின் பண்ணீங்க?
0: கடலூர் சார்.
1: எல்பிடின்னு?
0: எல்பிடி. எல்பிடி, லோ பவர்
1: ட்ரான்ஸ்மிட்டர்.
0: பண்ணிட்டு நாங்கள் குவாலிஃபைடுங்கிறதால இன்டர்னல் செலெக்ஷனுக்கு வர போல ஏற்காடு போஸ்ட்டுக்கு வந்தது சார். இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஏற்காடில் டெக்னீஷியனா?
1: டெக்னீஷியன். டெக்னீஷியன். அதுக்கான தகுதியோடு
0: இருந்ததால் ஏற்காடு கிடையாது.
1: ஹெல்பராக எத்தனை வருஷம் இருந்தீங்க?
0: இங்கே 3 வருஷம் இருந்தேன் சார்.
1: கடலூரில்.
0: கடலூரில். அப்புறம் ஏற்காடு போயிட்டு 1.5 வருஷம் தான் இருந்தேன். உடனே நான் தஞ்சாவூர் பண்ணேன்.
1: ஏற்காடும் எல்பிடி தானே?
0: எல்பிடி தான்.
1: எல்பிடி. ஆனால் அதில் வந்து டெக்னீஷியன் போஸ்ட்.
0: டெக்னீஷியன் போஸ்ட்.
1: பெரிய போஸ்ட்.
0: பெரிய போஸ்ட்
1: சார். சரி.
0: திரும்பி 1.5 வருஷத்தில் தஞ்சாவூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தஞ்சாவூர் வந்தேன் சார்.
1: தஞ்சாவூரில் வந்து ஹெச்பிடியா?
0: இல்லை, எல்பிடி தான்.
1: அதுவும் எல்பிடி. அந்த நேரத்துலலாம் என்ன வயசு உங்களுக்கு?
0: நான் 24 வயசில் வேலைக்கு சேர்ந்தேன் சார். 31 32 தான் சார்.
1: தஞ்சாவூர் வரும்போது?
0: ஆமாம் சார்.
1: இடையில எப்படி மேரேஜ்லாம் ஆகிடுச்சா?
0: மேரேஜ் ஆதரிங்க ஆகல சார். 33 தான் ஆச்சுங்க.
1: ஓகே ஓகே.
0: வந்த பிறகு அங்கேருந்து ஊட்டி 1-6 மாதம் அனுப்பிச்சி விட்டாங்க. புதுக்கோட்டை இதுமாதிரிலாம் எல்பிடி ஆரம்பிக்கலாம் அங்கெல்லாம் போய்
1: எல்பிடி ஆரம்பிச்சு
0: ட்ரான்ஸ்ஃபரில் போட்டு போட்டு வந்ததுங்க. வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்புறம் கல்யாணம் ஆரம்பிப்பாடு ஆரம்பிச்ச பிறகு மாயவரத்தில் ஒரு போஸ்ட் வேக்கன்ட் இருந்தது. மாயவரம் வாங்கினேன் சார். மாயவரம் வாங்கி சிதம்பரத்துலேருந்து மாயவரம் போயிட்டு இருந்தேன்.
1: சோழசக்கரநல்லூர்.
0: சோழசக்கரநல்லூர்.
1: எல்பிடி.
0: எல்பிடி சார். நான் கல்யாணம் பண்ணது கடலூர் சார். பொண்ணு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃப் நர்ஸு ஒர்க் பண்ணாங்க. அதுக்காக தான் சரி மாயவரம் போஸ்டிங் வாங்கிட்டு வந்தேன். அந்த சிதம்பரத்தை தங்கிட்டு டெய்லி மாயவரம் போயிட்டு வந்தேன் சார். அப்புறம் மாயவரத்துலேருந்து சிதம்பரத்தில் ஒரு எல்பிடி வந்தது. மாயவரத்துலேருந்து சிதம்பரத்தில் வந்து 20 இயர்ஸ் சிதம்பரத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம்
1: ஒரே ஸ்டேஷன்.
0: ஒரே ஸ்டேஷனில் இருந்தோம். அப்போ எல்பிடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண பிறகு நெய்வேலியில் விட்டுருந்து நெய்வேலிக்கு அனுப்புனாங்க. அங்கே 5 இயர்ஸ் இருந்தோம் சார். அது முடிஞ்ச பிறகு ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க.
1: சரி, இப்போ இடையில அந்த எல்பிடி அனுபவங்கள்லாம் சொல்லுங்களேன். ஏன்னா ஒவ்வொரு எல்பிடிலையும் உங்களுக்கு ஒரு தொழிலில் நிறைய தெரிஞ்சுக்கிற
0: நல்ல நல்ல நல்ல அனுபவங்கள் தான்.
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஏற்காட்டு கூலிங் பிரதேசமாக இருந்தால் கூட அடிக்கடி இந்த டிரான்ஸ்மிட்டர்லாம் ஃபெயிலியர் ஆகுங்க. கொஞ்சம் நான் ஹார்டாக நல்லா ஒர்க் பண்ணுவேன், டெக்னிக்கலாகவும் அதுக்காகவும் நல்லா ஒர்க் பண்ணுவேன். அப்போ குரியக்கோன்னு ஒரு ஸ்டேஷன் இருந்தாருங்க, எனக்கு வேலை ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஆம்பிளிஃபையர்லாம் பிரித்து வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. ரொம்ப நட்பு ரீதியாகவும் பழகுவார். அவர் பீரியடில் நிறையா வேலைகள் கற்றுக்கிட்டேன் சார். ஹார்ட் ஒர்க்கு. இப்போ ஆண்டனாவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா குயிக்காக

0: ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுறதுல
1: ஆண்டனானா வந்து உங்களுக்கு செயற்கைக்கோள்லேருந்து ரிசீவ் பண்ணி
0: ரிசீவ் பண்ணி
1: அதை வந்து டெரஸ்டியல்ல கொடுக்கணும்,
0: டெரஸ்டியல்ல கொடுக்கணும் சார்.
1: அப்படிதான் வந்து டிவியில வர்றது.
0: ஆமாம் சார், சேட்டலைட்ல இருந்து டிஷ் வழியாக கொண்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்டில் கொடுத்து ஆடியோ வீடியோ தனியாக பிரித்து திரும்பி ரெண்டு ஒன்றாக்கி அந்த அலைவரிசையில் அனுப்புறது சார்.
1: இப்போ இந்த வேலையை நீங்கள் செய்றீங்க, அங்கே சில சிக்கல்கள்லாம் வந்து அதெல்லாம் சரி பண்ணுவோம்
0: சார்.
1: அப்புறம்
0: தஞ்சாவூர் வந்து சார், எல்லாம் சேம் ஒர்க்கு தான். எல்பிடின்னா எல்லா ஒல்லியும் ஒரே சேமான ஒர்க்கு தான் சார். அந்த இனிஷியல் ஆரம்பிக்கக்குள்ள இனிஷியலில் அந்த ஐஓ பீரியடில் நல்லா ஒர்க் இருக்கும், நல்லா செய்வோம் சார், நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். மற்றபடி முடிஞ்ச பிறகு ஒர்க் இல்லை, பூங்காற்று திரும்புமா. எனக்குன்னு கிடையாதுங்க, நீங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு அது.
1: இப்ப வந்து நம்ம வந்து இந்த பூங்காற்று திரும்புமா முதல் மரியாதையில இருந்து அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: சரி சார்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு அனுபவங்கள், நீங்கள் வந்து ஹெல்ப்பராக இருந்து அதுக்கு பிறகு டெக்னீஷியன் ஆகி பல ஊரில் வேலை செஞ்சு சிதம்பரத்துலேயே வந்து ரொம்ப வருஷம் வேலை செஞ்சதாக சொன்னீங்க. சிதம்பரத்தில் அந்த எல்பிடியில் அனுபவங்கள், ஏன்னா வந்து நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம்லாம் சிலது கிடைச்சிடும். ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்போம், அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கும், அல்லது பெரிய விஷயம் ஒரு நடக்க போகிறது வந்து நம்ம காப்பாற்றிருப்போம், நம்ம சரி பண்ணியிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வந்து புயல் காலம், மழை காலம், பல நேரத்தில் பல விதமான அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதெல்லாம் சிலதை சொல்லுங்களேன்.
1: 2006 கழுத்தளவு தண்ணி டிரான்ஸ்மிட்டர்லாம் முழுகிற பக்கத்தில் தான் இருந்தது. அந்த நேரத்துலையும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபுல் ப்ரோக்ராமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி ப்ரோக்ராம் கொடுத்தோம் சார்.
0: சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் சார். இப்போ வந்து டிஷ் வழியாக நான் டிவி பார்த்துட்ருக்கேன், அதுவும் வந்து தூர்தர்ஷனும் டிஷ்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து புள்ளி புள்ளியாக வருது, சரியாக தெரியல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த எல்பிடிக்கெலாம் ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்குது சார், சரி பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் என்ன செய்வீங்க?
1: வீடியோ ஆடியோலாம் கொஞ்சம் டியூன் பண்ணி பண்ணுவோம் சார். இங்கே பண்ணுற அளவுக்கு ஓகேவாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கே தெரியும் அதுமாரி இருந்தாங்க ஏசம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வீடியோ அம்பிளிஃபிஷர் இப்போ ப்ராசஸ் அந்த இதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா எக்யூப்மெண்ட்டை உடனே மாற்றி போடுவோம்.
0: சரி, அதுக்கு பிறகு வந்து புதுச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்க, ஏன்னா இது கொஞ்சம் புதுச்சேரி பெரிய ஸ்டேஷனு. எந்த வருஷம் வந்தீங்க?
1: 2023 சார்.
0: இங்கே வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்குது, அப்புறம் பழைய பிரைமரி சேனலும் இருக்குது, ஒரு பெரிய ஸ்டேஷனு. இங்கே அனுபவம் எப்படி இருந்துச்சு?
1: இங்கே வந்தவனே எனக்கு நான் பயமுத்தி விட்டாங்க சார். எனக்கு எல்பிட்டில் இருக்கும்ல, ஆல்ரெடி பக்கமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா டிவி விட எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சி போச்சு சார். வந்தவுடனே கன்சோலில் உட்காந்து உடனே ரெண்டாவது நாளே என்னை வந்து டியூட்டி பார்க்க வச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு டிவி விட ஆல்ரெடியாக ரொம்ப பிடிச்சி போயிருந்தது சார். ஒர்க்லையும் இன்னும் அவ்வளோவா கஷ்டமாக தெரியல, தாண்டு போனதே தெரியல சார். எனக்கு இன்னும் வருஷங்கள் இல்லாததால் என்னால் ஒர்க் பண்ண முடியல.
0: அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம வந்து ஒரு டெக்னீஷியனாக நம்ம வந்து எல்பிடியிலே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்டேஷனில் வந்து நமக்கு மேலே நிறையா பேர் இருப்பாங்க, கூட இருக்கக்கூடிய டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க, சீனியர் டெக்னீஷியன் இருப்பாங்க, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சீனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டு, அப்புறம் ஏஇ இருப்பாங்க, அப்புறம் இன்ஜினியரிங் ஹெட் இருப்பாங்க. நிறையா பேர் நமக்கு மேலே இருக்கும்போது எல்லாருக்கூடையும் அரவணைச்சு நம்ம போகணும், கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: டைம் டைம் என்ன பிரச்சனையா, நம்ம பாலுடைய ஈட்டு போட்டு எதுவும் வேலை செய்ய முடியாதுங்க. அந்த டைமில் என்ன ஏதாவது ப்ராப்ளம்னாக்க அதுதான் ரெக்டிஃபை பண்ண முடியும் சார். நம்மளாம் ஒரு வேலையை எடுத்து போட்டுட்டு செய்ய முடியாது. ஏசி பிளான்ட் டிஜி பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் சார்.
0: ஓஹோ, டீசல் ஜென்ரேட்டர்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைனா அது பார்ப்பீங்க. ஏசி பிளான்ட்டில் ஒர்க்லாம் பார்ப்பீங்க. இப்போ நம்ம வந்து சென்னை, டெல்லி பல்வேறு வந்து ரிலே வந்து பல இடத்துலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதிலெல்லாம் வந்து நீங்கள் எப்படி
1: ஆண்டனா ரிசீவிங்லாம் எனக்கு நல்லா கை வந்தங்களே சார். கொஞ்சம் நல்லா ரிசீவ் பண்ணி இந்த சேட்டலைட் ரிசீவ் வந்து எந்த சேனல் எடுக்க சொன்னாலும் எடுத்துருவேன். ஏன்னா எல்பிடியில் இருந்ததால் அப்பப்போ சேனல் நாங்கள் டிஷ்ஷை இது பண்ணி மாற்றி பழக்கம் இருக்கு.
0: ஏன்னா நான் எதுக்கு கேட்டேன்னா, ஒரு புயல் காலம் ஒரு இதுன்னா வந்து ஒரு மரம் முறிஞ்சு கூட ஒரு டிஷ்ஷில் விழுந்துடும், டிஷ்ஷோடைய ஆங்கிள் மாறிடும்,
1: ஆங்கிள் மாறிடும், உடனே எப்படி பண்ணுவோம் சார்? உடனே எப்படி பண்ணுவோம்?
0: அந்த அனுபவங்கள்ல தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தது?
1: ஏற்காட்டில் தான் சார் அந்த புயல் நடக்கும்.
0: ஏன்னா மலை மேலே இருக்குது வேற, அங்கே நடந்தது அந்த மாதிரிலாம்
1: அடிக்கடி அந்த விண்டில் அப்படியே வளைச்சிக்கும் போய்க்கும், சிக்னல் ஃபோக்கஸ் பாயிண்ட்லாம் மாறிடும்
0: கரெக்டாக. அப்புறம் நம்ம அதை செட் பண்ணணும் இல்லையா,
1: மைண்டை கரெக்டாக சுவிட்ச்.
0: பொதுவாக உங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சார் பாரதி கீழே இருக்கக்கூடிய தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது?
1: எனக்கு இதில் கிடைக்கவில்லையே, எனக்கு என்எல்சி கிடைச்சிது சார். என்எல்சியில் போனால் ஒரு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தூர்தர்ஷனுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நம்ம இதில் தான் இருக்கணும்னு சொல்லி விரும்பி இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு தூர்தர்ஷனை விட இப்போ நாங்கள் 2 ஆல்ரெடி வந்த பிறகு எனக்கு இது ரொம்ப பெருமையாக போச்சுங்க. எனக்கு கடைசியில் போய் நல்ல ஒரு தாய் வீட்டில் இது பண்ணுற மாதிரி ஆகிற மாதிரி மன இது வந்து

0: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்துக்களை பேசலாம்.
1: இயக்குனர் இமயம் கேசனி பாக்கியராஜ் படத்துல இந்த புதிய வார்ப்புகள் தந்தன தந்தன தாளம் வரும் புது ராகம் வரும்.
0: ரொம்ப அருமையான ஒரு பாடல், இசையோடு ஒரு கூடிய பாடல். அந்த பாடலை இப்ப கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நிறைய இதை சொன்னீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்கள் வந்து சிதம்பரத்தில் பணிபுரியக்கூடிய, அது செவிலியராக பணிபுரியக்கூடியவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொன்னீங்க. அதுக்கு பிறகு வந்து எத்தனை குழந்தைங்க, என்ன உங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: பொண்ணு ஒரு பையன் சார், ரெண்டு பசங்க சார். பொண்ணு எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, ஐடி கம்பெனி சார், அதில் ஒரு மதிக்கத்தக்க ஊதியத்தில் வேலை
0: செஞ்சிட்ருக்காங்க.
1: பையன் பிஎஸ்சி அக்ரி, பேங்க் எக்ஸாம் ஃபீல்டு ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது சார். லாஸ்ட் நான் உடம்பு சரியில்லாதால அவன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, இல்லைன்னா அவன் போயிருப்பான். அதெல்லாம் லாஸ்ட் இயர் போயிடுச்சு, அதால் இந்த வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான் சார்.
0: வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு
1: இருக்கான், போயிடுவான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் சேம் துறையில் போயிட்டானுங்க, இந்த வருஷம் அவன் போயிடுவான் நம்பிக்கை இருக்குது சார்.
0: உங்களுடைய ஓய்வு, குடும்ப வாழ்க்கையில் எப்படி போயிட்டு இருக்குது?
1: மனம் தளராத ஓய்வு பெற்றுட்டோம்னு சொல்லிட்டு, மனம்
0: ஓய்வு பெற்றுட்டோம் அப்படின்னு, நீங்கள் மனம் தளரலை?
1: தளரலை சார். பன்முகத்தன்மையோடு விவசாயம், ஆடு மாடு இதெல்லாம் போய் டெய்லி அதை கண்டாலும் ஆடு மாடை பார்க்கணும், விவசாயத்தை பசுமை போய் பார்க்குறோம். பார்க்கல மன நிம்மதியாக இருக்கு, இருக்கிற உடல்நிலையெல்லாம் தீர்ந்துடும் சார். அந்த ஒர்க்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி இதுமாதிரி ரிட்டர்ன் ஆனவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செஞ்சு நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய இது சார்.
0: ஓய்வுங்கிறது நமக்கு வாழ்க்கையில் இன்னொரு இன்னிங்

0: இன்னிங்ஸ் சார்.
1: அதை நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும்,
0: தொடர்ந்து செய்யணும் சார்.
1: தளர் உடைஞ்சிடக்கூடாது, உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்,
0: பார்த்துக்கணும் சார்.
1: அதுக்கு நீங்கள் வந்து விவசாயத்தில் இறங்கிட்டீங்க,
0: விவசாயத்தில் இருக்க
1: எவ்வளோ நிலம் வாங்கியிருக்கீங்க?
0: இல்லை, பூர்வீக நிலம் ஒரு 4.5 ஏக்கர் இருக்கும் சார். நான் தான் பார்த்துக்குறேன். அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார், மீதி வெள்ளம் வயசாகிடுச்செல்லாம் அவுட்டரில் போயிட்டாங்க. நான் தான் எல்லாத்தையும்
1: நீங்கள் தான் விவசாயத்தை பார்த்துக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து ரிட்டையர் ஆன பிறகு ஒரு மாதிரி டல்லாகிடுவாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. சரி, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இங்கே நான் பார்க்க வழியே சில பேர் எனக்கு பின்னாடி ஆனவங்கலாம் அழுதுட்டு போனாங்க. நான்லாம் அது மாதிரி இல்லை. ரிட்டையர்டுங்கிறது வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒரு இது தான் இருக்குது. நம்ம இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணோன்ட்டு சில பேர் மனசு அதனோட போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகாத போய் அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலை என்னங்கிறத வந்து போயிட்டே இருக்கணும் சார். அதுதான் என்னுடைய ஆம்பிஷன் சார்.
1: அந்த விதத்தில் நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல வரும்போது தான்,
0: ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வேலை விவசாயம், ஆடு மாடு வளர்க்குறது, இதை இதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இப்போ ரிட்டையர் ஆனவங்களுக்கு இதை இதை மாதிரி தான் வயல் சார்ந்த ஒர்க்கு தான் பிடிக்கும். மற்றபடி வேறு எந்த ஒர்க்கும் போய்
1: ஒரு அமைதியாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க.
0: ஆமாம் சார்.
1: சரி, நல்ல முறையில் உங்களுடைய எதிர்காலமும் அமையறதுக்கு வானொலி சார்பாக வாழ்த்தை கூறுகிறோம். உங்களது பேச்சு நிச்சயமாக வந்து மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: என்னை அழைத்து நிலையத்தில் என்னை கண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
1: மகிழ்ச்சி.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு,
2: மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தொழில்நுட்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லன்னா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின்

0: முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30, 10:00. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி திலாசுபேட் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாணவர்களாகிய நாங்கள் பல்சுவை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருப்பது கேஷிகா மற்றும் ஸ்ரீஜா. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நிகழ்ச்சியில் முதலாவதாக
0: நம் இந்திய தேசம் வாழ்க பல்லாண்டு என்று பாடல் பாட வருகின்றனர் என் பள்ளி மாணவிகள் ஜீவிதா, கேஷிகா, சுகந்தா, தேஜஸ்ரீ மற்றும் கிருத்திகா.

0: இந்திய தேசத்தை பற்றி அழகாக பாடிய மாணவிகளுக்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரசியல் மேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பற்றி பேச வருகிறார் எம் பள்ளி மாணவி கேசிகா.
2: அனைவருக்கும் வணக்கம். அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் பற்றி அகண்ட நுண்ணறிவம் ஆழ்ந்த பகுத்தறிவு கொண்ட அண்ணல் அம்பேத்கர் பற்றி பேச வந்துள்ளேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் இளமை பருவம் பற்றி சொல்லட்டுமா நண்பர்களே? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சமூக ஏற்றத்தாழ்வுகளை தனது அசாத்திய அறிவாற்றலால் வென்றெடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர். 1891 ஏப்ரல் மாதம் 14 இன்றைய மத்திய பிரதேசில் உள்ள மாவ் என்னும் ஊரில் பிறந்த இவர் பள்ளி காலத்தில் இருந்தே தீண்டாமை கொடுமைகளை எதிர்கொண்டார். அனைத்து தடைகளையும் தாண்டி பம்பாய் கல்லூரியில் பட்டம் பெற்றார். பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் பொருளாதார பள்ளியில் படித்து பொருளாதாரம் மற்றும் சட்டத்தில் முனைவர் பட்டங்களை பெற்றார். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் பல போராட்டங்களை நடத்தினார். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் மனித உரிமைகளை மீட்கவும் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டவும் பல்வேறு வரலாற்று சிற்பமிக்க போராட்டங்களை முன்னெடுத்தார். அவர் நடத்திய சமூக நீதி போராட்டங்களில் மிக முக்கியமானது மகாத்குளம் குடிநீர் போராட்டம். இப்போராட்டம் பொது நீர்நிலைகளில் ஒடுக்கப்பட்ட தண்ணீர் எடுக்கும் உரிமையை பெற்று தந்தது. லண்டனில் நடந்த வட்டமேஜை மாநாடுகளில் அம்பேத்கர் பங்கேற்று ஒடுக்கப்பட்ட மக்கள் இரட்டை வாக்குரிமை கொண்ட தனி தொகுதிகளை பெற்று தந்தார். வைஸ்ராய் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தபோது தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 இருந்து 8 குறைத்தார். இந்து சட்ட தொகுப்பு மசோதா மூலம் பெண்களுக்கு சொத்துரிமை, விவாகரத்து உரிமை மற்றும் தத்தெடுக்கும் உரிமைகளை பெற்றுத்தர போராடினார். இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு தீண்டாமை கொடுமைகளுக்காகவும் எதிர்த்து போராடி வெற்றியும் கண்டவர் அண்ணல் அம்பேத்கர். நாடே அவரை பாராட்டியது. அறிவுலக மேதை டாக்டர் அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 தூக்கத்திலேயே உயிர் துறந்தார். அவர் பெயரால் சட்டக்கல்லூரி உருவாக்கப்பட்டது. அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. சட்ட மேதை அம்பேத்கர் சரித்திரத்தின் நாயகர் ஆனார். நன்றி.
1: சட்டமேடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பற்றி பேசிய மாணவி கேசிகாவுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் கேசிகா, ஸ்ரீஜா மற்றும் ஜீவிதா.
3: அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளும் பொருளும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள் அகர ஒளி எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாகும். ஆதி பகவன் உலகுக்கெல்லாம் முதலாவான். மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள் நெஞ்ச மலரில் இருப்பவன் அடியை நினைப்பவர் இவ்வுலகில் நெடுங்கால வாழ்வார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் இறைவனது உண்மை புகழை விரும்புவாரை அறிவில்லாத வினைகள் நெருங்கா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத்தார். பொருள் இறைவன் அடியை நினைத்தவர் பிறவி கடலை கடப்பர் நினையாதவர் கடவார். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பொருள் உழவர்களை கெடுக்கவும் துணை நின்று ஆக்கவும் வல்ல பேராற்றலுடையது மழை. நன்றி.
4: அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளும் அதன் பொருளும் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள் உவமை கடந்தவன் அடியை நினைந்தாலன்றி மனக்கவலையை மாற்ற முடியாது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள் நிறைமொழி மாந்தரின் பெருமையை உலகுக்கு அவர் கூறிய உண்மைகளால் அறியலாம். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். பொருள் தன் மகன் வீரன் என்று புகழ் கேட்ட தாய் பெற்ற

0: பார்த்திலும் பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு பொருள். அன்பிலார் எல்லாம் தமக்கே கொள்வர், அன்பினர் உடம்பையும் பிறர்க்கு வழங்குவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரற்பாற்று. பொருள் மழையால் உலகம் நிலை பெற்று வருவதால் மழையே அமிர்தம் என்று உணர வேண்டும். நன்றி.
1: திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாதவனை நினைத்தவருக்கு என்றும் துன்பங்கள் இல்லை. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. பொருள் உண்பவர்க்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தானும் குடிநீராய் பயன்படுவது மழை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றும் உடற்றும் பசி. பொருள் மழையில்லாத போக்கின் கடல் சூழ் உலகத்தில் பசி உயிர்களை வாட்டும். நீரின்று அமையாது உலகியனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள் உலக நட்புக்கு ஒழுக்கம் வேண்டும். அவ்வொழுக்கம் மழையில்லாவிட்டால் யாரிடமும் இருக்குமா? அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. பொருள் அறநெறியால் வருவதே இன்பம், பிறவழியால் வருவன துன்பம் பழி. நன்றி.
2: திருக்குறளும் அதனோட விளக்கங்களும் அருமை.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இயற்கையின் சிறப்பை விளக்கும் பாரதிதாசனின் கவிதை சொல்ல வருகிறார் எம் பள்ளி மாணவி ஸ்ரீஜா.
2: அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசனின் கவிதை சொல்ல வந்துள்ளேன். இயற்கை செல்வம் விரிந்த வானே, வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே, திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தி யாவும் தந்தோய், தெரிந்த கதிரும் நிலவும் பலவாச் செறிந்த உலகின் வித்தே, புரிந்த உன்றன் செயல்களெல்லாம் புதுமை புதுமை புதுமை, அசைவை செய்தாய் ஆங்கே ஒளியா மலையை செய்தாய் நீயே, நசையால் காணும் வண்ணம் நிலமே நான்காய் விரிய செய்தாய், பசையாம் பொருள்கள் செய்தாய் இயலாம் பைந்தமிழ் பேச செய்தாய், இசையாம் தமிழை தந்தாய் பறவை ஏந்திர இனிமை குரலால், எல்லாம் அசைய செய்தாய் உயிர்கள் எதினும் அசைவை சேர்த்தார், சொல்லால் இசையால் இன்பம் எமையை தூய்க்க செய்தாய் அடடா, கல்லா மயில் வான்கோழி புறவுகள் காட்டும் சுவை சேர் அசைவால் அல்லல் விளக்கும் ஆடர் கலைதான் அமைய செய்தாய் வாழி. நன்றி.
0: பாரதிதாசனின் கவிதை மிகவும் அருமை. வாசித்து காட்டிய மாணவிக்கு பாராட்டுகள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுற்றுச்சூழல் சீர்கேட்டினை ஒரு பாடலாக பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் தேஜஸ்ரீ, சுகந்தா, கேஷிகா, ஜீவிதா மற்றும் கிருத்திகா.
3: அனைவருக்கும் இனிய மாலை.

0: சுற்றுச்சூழல் எவ்வாறெல்லாம் சீர்கெட்டிருக்கிறது என்பதை பாடலாக பாடிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிந்ததும் அறியாததுமான பல அறிவியல் தகவல்களை பற்றி சொல்ல வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள் ஸ்ரீஜா மற்றும் தன்யஸ்ரீ.
1: உலக கணித தினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? கணிதத்திற்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டாடுவதற்காகவும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஜூலை 8 அன்று உலக கணித தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் இன்றைய கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, மின்பொருள் உருவாக்கம், ரோபோட்டிக்ஸ் என அனைத்து அதிநவீன கணித சமன்பாடுகளை மாணவர்களுக்கு உணர்த்துவதாகும்.
0: உலக சாக்லேட் தினம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? சாக்லேட் முதன் முதலில் ஐரோப்பாவின் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளான ஜூலை 7 உலகமெங்கும் சாக்லேட் தினமாக கொண்டாடுகின்றனர். சாக்லேட் என்பது வெறும் இனிப்பு மட்டுமல்ல, அதன் பின்னணியில் உள்ள அறிவியலையும் தெரிந்து கொள்ளலாமா? கோகோ விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் சாக்லேட்டில் மூளையை சுறுசுறுப்பாக்கும் டியோப்ரோமைன் மற்றும் மகிழ்ச்சியை தூண்டும் செரட்டோனின் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளன. குறிப்பாக அளவான டார்க் சாக்லேட் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று அறிவியல் உண்மையை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
1: சூரிய சக்தியால் இயங்கும் விமானத்தின் முதல் வரலாற்று பயணம் சோலார் சேலஞ்சர். சோலார் சேலஞ்சர் என்ற சூரிய சக்தியால் மட்டுமே இயங்கும் முதல் விமானம் ஜூலை 7 அன்று பிரான்சிலிருந்து இங்கிலாந்து வரை ஆங்கில கால்வாயை வெற்றிகரமாக கடந்து மாபெரும் வரலாற்று சாதனை படைத்தது. படிம எரிபொருட்கள் ஃபாசில் ஃபியூல்ஸ் இல்லாமல் விமானத்தின் இறக்கைகள் பதிக்கப்பட்டிருந்த 16,000 மேற்பட்ட சோலார் செல்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மின்சக்தியை கொண்டு 163 மைல்கள் பறக்க முடியும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து மாசற்ற விமான போக்குவரத்து தொழில்நுட்பத்திற்கு இது ஒரு மாபெரும் அடித்தளமாக அமைந்தது.
0: அறியாத பல தகவல்களை சொன்ன மாணவிகளுக்கு நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மக்கள் கவி தமிழ்மொழி பற்றி பேச வருகிறார் என் பள்ளி மாணவி ஜீவிதா.
3: அனைவருக்கும் வணக்கம். மகாகவி தமிழ்மொழி பற்றி பேச வந்துள்ளேன். கவியரசன் பாரதிக்கோர் தாசன் தோன்றி புரட்சி செய்த இப்புண்ணிய பூமியிலே புரட்சி கவியின் எழுச்சி கவிதையால் ஈர்க்கப்பட்ட பிறவி கவி ஒருவன் பாரதிதாசனுக்கு தாசன் ஆனான். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வறுமையையே வாழ்க்கையாக வரித்து கொண்டவர் மகாகவி தமிழ்மொழி. அவரின் வாழ்க்கையில் வறுமை இருந்ததே தவிர வார்த்தையில் ஒரு நாளும் வறுமை இருந்ததில்லை. துடிப்பும் துள்ளலும் நிறைந்த அவரின் வார்த்தைகள் படிப்போர் மனதை துள்ளச் செய்யும் என்பதில் எல்லளவும் மயமில்லை. பாரதியை போன்றே மிகச்சிறிய வயதிலேயே கவி எழுதும் ஆற்றல் பெற்ற தமிழொலி திரு சின்னையா மற்றும் திருமதி செங்கேணி அம்மாள் தம்பதிற்கு குறிஞ்சிப்பாடியை அடுத்து ஆடூர் கிராம மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் விஜயரங்கன். அவருக்கு பட்டு ராசி என்ற செல்ல பெயரும் உண்டு. இவருடைய தந்தையார் புதுச்சேரியை சார்ந்தவர். இவர் மேல்நிலை பள்ளி படிப்பை புதுச்சேரியில் பயின்றார். தமிழொலியின் கவிதையின் மீது பாரதிதாசனுக்கு தனி மரியாதை உண்டு. அதனால் பாண்டியன் பரிசு என்ற நூலை படியெடுக்கும் அரிய வாய்ப்பு தமிழொலிக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிதான் மகாகவி தமிழொலி பாரதிதாசனுக்கு தாசனாகிறார். மே தினத்தை பற்றி முதன் முதலில் கவிதை எழுதியவர் நம்முடைய தமிழொலியே ஆவார். மே தினமே வருக என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை மிகவும் பிரசித்தி பெற்றது. இது மட்டுமல்ல, 1947 இந்தியா விடுதலை அடைந்தவுடன் இந்த விடுதலை யாருக்காக என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை இன்றளவும் பேசப்படுகிறது. தமிழொலியின் கவிதை வரிகள் ஒவ்வொன்றும் வைர வரிகளே. தமிழ் உள்ளவரை தமிழொலியும் வாழ்வார். வாழ்க தமிழ்.

0: கேட்க தமிழொலி. நன்றி.
1: பாரதி தாசனுக்கு தாசன் தமிழொலியை பற்றி பேசிய மாணவிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவாக
2: தை திருநாளாம் பொங்கலை பற்றி பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் ஸ்ரீஜா, தன்யஸ்ரீ, சுஜாதா, தீப்சிகா, திவ்யா மற்றும் ஓவியா.
3: அனைவருக்கும் வணக்கம்.

0: பறக்கும் பொங்கலோ பொங்கல், தரணி எங்கும் ஒளி பறக்கும் பொங்கலோ பொங்கல், தை பிறந்த வழி பறக்கும் பொங்கலோ பொங்கல், தரணி எங்கும் ஒளி பறக்கும் பொங்கலோ பொங்கல். நன்றி.
1: பொங்கலை பற்றி அழகாக பாடிய மாணவிகளுக்கு பாராட்டுகள். பாடிய பாடல் மிகவும் அருமை மாணவிகளே.
2: இதுவரை எம் பள்ளி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது கேசிகா
3: மற்றும் ஸ்ரீஜா.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி திலாசுபேட் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:08. திரையிசை கேட்கலாம். இளையராஜா, அனன்யா பட் குரல்களில் வருவது விடுதலை படத்திற்கான பாடல்.

0: ஓடி, நான் வரேன். கோ, சித்த நேரில் நான் போறேன்.
1: திரும்பி வர,
2: நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: மொத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துருங்களா?
1: லெட்டர் வந்திருக்கு. பாப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்ட்டுதான்.
3: நிறைவாக எட்டு திக்கும் பர படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம், கேஷவ் வினோத்.

0: திரேஸை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர் குடியரசு துணைத் தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை பிவி சிந்து வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவாரகால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மால்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு மாயாசந்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் 2ம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியாவில் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். இறுதிக்கட்டமாக வரும் 23ம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் இடைக்கால பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்திய ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். திருமதி முர்முவின் இந்த பயணம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உடனான இந்தியாவின் உறவுகளை மேம்படுத்த வகை செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருந்தும் ஒத்துழைப்பை கோரும் வகையில் புதுடில்லியில் நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தொடரின் போது பல முக்கிய சட்டங்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. மாநிலங்களவை பிஜேபி தலைவர் திரு JP நட்டா, மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இணை அமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாளை தொடங்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடையே திரு ரிஜிஜு கூறுகையில்,
2: நாடாளுமன்றம் அனைவருக்கும் சொந்தமானது என்றும் பல்வேறு மசோதாக்களை இத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை

0: தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் கூறிய அவர், நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை சீர்குலைப்பதால் எந்த அரசியல் ஆதாயமும் கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும், எதிர்க்கட்சிகளும் அரசின் கருத்தை கேட்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் திரு ரிஜிஜூ கூறினார். அவையின் செயல்பாடுகளை சீர்குலைப்பது அனைவரின் நேரத்தையும் வீணாக்குவதோடு வரி செலுத்துவோரின் பணத்தையும் விரயமாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியான இடையூறுகள் காரணமாக கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நினைவூட்டினார்.
1: லடாக்கின் பூகா பள்ளத்தாக்கில் இந்தியா தனது முதல் புவி வெப்ப கிணறுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும், இது நாட்டின் முதல் 1 மெகாவாட் புவி வெப்ப மின் திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். 14,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் 1,000 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்ட இந்த கிணறுகள் பூமியின் இயற்கை வெப்பத்தை நிலையான மற்றும் தூய்மையான ஆற்றலாக 24 மணி நேரமும் வெளிப்படுத்தக்கூடியவை என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற 82வது சண்டேசான் சைக்கிள் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக திரு மாண்டவியா கூறினார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மவின்ஜி குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணனை இன்று சந்தித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
0: இந்த சந்திப்பின் போது இந்தியா தான்சானியா உறவுகளின் முழுமையான பரிமாணத்தை இரு தலைவர்களும் ஆய்வு செய்ததுடன் எதிர்கால ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகள் குறித்தும் விவாதித்தனர். மேலும் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, கல்வி, நீல பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இத்துறைகளில் தான்சானியா மற்றும் சான்சிபார் இணைந்து செயல்படுவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னதாக இன்று காலை மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மொவினியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது உயர்கல்வி, திறன் மேம்பாடு, நீர் விநியோகம், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள IIT மெட்ராஸ் வளாகத்தை பார்வையிட்டது குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய டாக்டர் ஹுசைன் அலி மவினி, இருதரப்பு கல்வி ஒத்துழைப்பில் ஒரு மைல்கல் முயற்சியாக IIT மெட்ராஸ் சான்சிபார் வளாகத்தை நிறுவுவதில் இந்தியா அளித்த ஆதரவையும், இந்திய கலாச்சார உறவுகள் மன்றத்தின் கல்வி உதவி தொகைகள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பயிற்சி திட்டம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உதவியையும் அவர் பாராட்டினார். உலகின் தென்பகுதி நாடுகளான இந்தியாவும் தான்சானியாவும் பல்வேறு துறைகளில் நீண்டகால நெருங்கிய நட்புறவையும் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளன. சான்சிபார் அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதில் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இன்று டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நடப்பு சாம்பியனும் உலக தரவரிசையில் 3ம் இடத்தில் உள்ளவருமான ஜப்பான் வீராங்கனை அகானே யமகுச்சியை 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் தோற்கடித்து இந்திய வீராங்கனை PV சிந்து பட்டம் வென்றார். இவர் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் என்பதும் ஜப்பானின் முக்கிய பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டம் வென்ற PV சிந்துவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிந்துவின் வெற்றி இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சிந்துவின் வெற்றியால் நாடு பெருமை கொள்வதாக திரு மாண்டவியா தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில்

நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 மணிக்கு நியூஜெர்சியில் நடைபெறும் இப்போட்டி கால்பந்து ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு மியாமி ஸ்டேடியத்தில் நடந்த 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜம்மு காஷ்மீரில் கத்ரா மற்றும் திரிகுடா மலைப்பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி யாத்திரை

0: என்பதை உறுதி செய்யப்பட்டவுடன் யாத்திரை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர் குடியரசு துணைத் தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை PV சிந்து வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20.

விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். தொடக்கமாக வருவது சங்கர நம்பூதிரி குரலில் மூலாதார மூர்த்தி என்று தொடங்கும் பாடல்.

தேனினும் இனிய பக்தி பாடல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஓஎஸ் அருண் குரலில் ஜெகத் ஜனனி என்று தொடங்கும் பாடலை.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:50, 10:00.

நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும், பின்பு 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் வை ஜாக் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 இஷ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10 மணிக்கு ரவி வாஸ்ரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுஷி MRS பாலுமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இந்நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பில் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்பு 7:25 முதல் 8 மணி வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 வரை இடம்பெறுவது தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 செய்தி சுருக்கம் இடம்பெறும். இவைகள் யாவும் 102.8 FM ரெயின்போவில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, நிலவு நாள் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பஞ்சகாவியா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு குறித்த உரை வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல் நிலவு பயணம், செஞ்சி எம் தமிழரசி அவர்களின் உரை இடம்பெறும். 7:25 நலமாய் வாழ, உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர்

வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 நகர்வுலா 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நாளை காலை 10:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை. வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். முற்பகல் 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்ப இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். இடம்பெறுவது குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நாளை பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சுவாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 சின்னத்தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா அவர்கள், கதை இயக்கம் கணேஷ்ராஜ் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது, இதில் செல்லம் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, 9:15 ஸ்பாட்லைட். இவ்விரு நிகழ்ச்சிகளையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை இரவு 9:30 சங்கீத வானிலை, 10:00 கொஷின் அவர் இன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத் பேகம். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. முற்பகல் 11:02 வளமான பாரதம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் ஏ முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு.

என்ற தலைப்பில் விளக்கம் அளிக்கிறார். ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் சமூக மருத்துவ பேராசிரியர் டாக்டர் ஜே வெங்கடாச்சலம் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். நாளை மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் இடம்பெறுவது மனம் விரும்புதே. இதனிடையே 7:30 முதல் 7:32 வரையிலும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:09. திரையிசை கேட்கலாம். வருவது திருவிளையாடல் ஆரம்பம் படத்திற்காக ரஞ்சித் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

திரையிசை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போ அலை வரிசையில் நாளை மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புவது இடம்பெறும். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட

வரும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிகள். சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராமமோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில்

0: நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மூன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 ஆண்டு பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 ஆண்டு இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை

0: முப்பத்தொன்பது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:31. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயறு வகைகளுக்கான சிறப்பு ஆத்ம நிர்பர் பாரத் பயறு இயக்கம் திட்டத்தின் கீழ் பயறு அறுவை அதாவது தால் மில் ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மத்திய அரசின் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்மான் பாரத இன் பல்சஸ் திட்டத்தின் கீழ் பயறு வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்திய மதிப்புக் கூட்டலை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கச் செய்யவும் பயறு அறவை ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயறு அறவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்டச் செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக 25 லட்சம் எது குறைவோ அதுவரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களாவன மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயறு பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும். வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும். பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயறு பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் புதுச்சேரி அல்லது காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https://agri.py.gov.in விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயறு அறுவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்புக் கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயறு தன்னிறைவை இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான வினவல்களுக்கு விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறாக புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு தெரிவிக்கின்றது. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்த அறிவிப்பு. தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நாற்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நாற்கழிவை 10-15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகின்றது. தென்னை மரங்களை சுற்றி 6 சுற்று அளவில் வட்டப்பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12-15 தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3-5 வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தேங்காய் உரி மட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இதன் மூலம் மண்ணின் மேல்பரப்பில் இருந்து நீர் ஆவியாதல் குறைகின்றது. இவ்வாறாக தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர்களுக்கான

0: முதலில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
2: சார் என் பேர் ஜாக். நான் வந்து விவசாயம் பார்க்குறேன்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் படிக்கல சார், விவசாயம் தான் பார்க்குறேன்.
1: எப்போதுலேருந்து விவசாயம் பார்க்குறீங்க?
2: சென்னையிலேருந்து ஹோட்டலில் வேலை பார்த்தேன். ஹோட்டல்லேருந்து அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் ஊருக்கு வந்து நான் போகலை. நான் நிலம் வந்து குத்தகை எடுத்து நான் வந்து விவசாயம் பார்க்குறேன்.
1: தர்பூசணி எவ்வளோ ஏக்கர் பயிரிடுறீங்க?
2: நான் ஒரு 2 ஏக்கர் போட்டேன்.
1: என்ன ரக தர்பூசணி?
2: மலான் தர்பூசணி, பச்சைகளை ஜூஸ் காய் சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம் ஆமாம்.
2: அது போட்டேன் நான்.
1: இன்னொரு தர்பூசணி வந்து மரக்கான சைடு பண்ணுவாங்க, அது வேற தர்பூசணி.
2: அது வேற.
1: நீங்க பண்றது பச்சையா இருக்கும்.
2: பச்சை இருக்கும். ஜூஸ் காய் சொல்லுவாங்க, கம்பெனிக்கு எடுத்துவாங்க, ஜூஸ் கம்பெனிக்கு.
1: உள்ள பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும்.
2: ஆமா, பிங்க் கலர்.
1: ரெட்டிஷா பிங்க் கலர் மாதிரி. ஏன் அந்த ரகம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
2: குறுகிய கால பண்ண போயிருந்ததுனால நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். விவசாயம் பார்த்தேன்.
1: தர்பூசணி பச்சை ரகம்,
2: மலான் தர்பூசணி அது பேரு, பச்சை ரகம் தான் சொல்லுவாங்க.
1: அந்த ரகம் ஏன் பயிரிட காரணம் என்ன?
2: ஹீல்டு கொஞ்சம் அதிகமா வரும், விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வரும்னு சொன்னாங்க.
1: அது ஜூஸ் போட்டு தான் சாப்பிடணுமா இல்லை அப்படியே கொஞ்சம் சாப்பிடலாம்?
2: எப்படி வேணாலும் பண்ணலாம். அதாவது வந்து அது ஹீல்டு கொஞ்சம் நிறைய வரதுனால நம்ம வந்து இங்கே லோக்கல் வியாபாரிங்க வந்து யாரும் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. அதுன்னும்போது ஜூஸ் கம்பெனி ஏற்றுவாங்க, பெரிய வியாபாரிங்க எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் விவசாயம் பார்த்தோம்.
1: அது அந்த பயிரிடும் முறைகள்லாம் பற்றி சொல்லுங்கள். நிலத்தை எப்படி உழறீங்க, விதை எங்கே வாங்குறீங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
2: விதை வந்து நம்ம அக்ரிங்க வந்து கேட்பாங்க, நம்ம நண்பர்கள் மூலியத்திலும் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வந்து அவங்க வந்து விதை வந்து அக்ரி மூலியத்தில் வர வச்சு போடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க மூலியத்தில் வர வச்சு நானும் போட்டேன்.
1: அது எவ்வளோ? நம்ம
2: 100 கிராம் பாக்கெட் வந்து 1360 ரூபா 70 ரூபா.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படும்?
2: ஒரு ஏக்கருக்கு வந்து 6 லிருந்து 8 பாக்கெட், 100 கிராம்.
1: அதை எப்படி, அதை பதப்படுத்தி நடணுமா இல்லை எப்படி? அதை
2: இல்லை இல்லை, டைரெக்டாக அவங்க பேக்கெட் வந்து நல்லா பேக் திக்னஸாக குவாலிட்டியான பேக்கெட்டாக இருக்கும். அதனுடைய வெரைட்டி போட்டிருப்பாங்க, நம்மளை எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி நட்டுக்கலாம். ஆள் வச்சு நடணும்.
1: எப்படி?
2: ஒரு ஒரு விதையாக நடணும். அப்படியே
1: எவ்வளோ அடிக்கு அடி இடைவெளி?
2: 6 அடி கால் போடணும். ஒரு ரொட்டேட் வச்சு ஓட்டி 6 அடி கால் மடிச்சுட்டு, இப்போல்லாம் டிராக்டர்லேயே மடிக்கிறாங்க, ஆள் வர்றதில்லை. ஆள் வராதனால நம்ம டிராக்டர்லேயே வச்சு மடித்து அதுக்கப்புறம் அது கால் மடித்து ஆளுங்களை வர வச்சு இப்படி ஒரு நாள் முடிகிறது வந்து 5 நாள் ஆகுது, 6 நாள் ஆகுது அது நடுவு செய்கிறதுக்கு.
1: இப்போ தண்ணி போகுது, பாரு மாதிரி வாய்க்கா மாதிரி அமைக்கிறீங்களா உள்ளே? எப்படி?
2: அந்த 6 அடி கால் வந்து காவா மாதிரி தான் போடுவாங்க. 6 அடி விட்டு ஒரு காவா போடுவாங்க, 6 அடி விட்டுட்டு ஒரு காவா போடுவாங்க. அதில் வந்து நம்ம நடவு பண்ணிக்கணும். தண்ணி வந்து மேலேயும் நடாமல் கீழே நடாமல் அந்த தண்ணி ஊரளவு சென்டரில் விதையை நடணும். நம்ம நடவு செய்யணும்.
1: உழற முறை மாடு வச்சு உழறீங்களா டிராக்டரை?
2: நம்ம ஊரில் மாடே இல்லை சார், டிராக்டர் தான்.
1: மாடே இல்லை உங்க?
2: இல்லை சார்.
1: எங்கேயாவது வீட்டில் ஒரு மாடு வச்சுருப்பாங்களே?
2: எல்லாம் பால்கரர் மாடு
1: தான். மாடு தான்.
2: ஆமாம்.
1: ஏர்
2: மாடு கிடையாது.
1: அதனால் டிராக்டர் வச்சு
2: உழுவோம்.
1: சரி, நட்டுறீங்க, நட்டுட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சணும்?
2: ஃபஸ்ட்டு நடவு செஞ்சுட்டு தண்ணி முதலே பாய்ச்சிடணும். பாய்ச்சிட்டு 5 நாளைக்கு ஒரு தண்ணி இல்லை 7 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சணும்.
1: அது முளைப்பு எப்போ வரும்?
2: 3 நாளில் தெரியும், 5 நாளில் தெரியும், 8வது நாள் ஃபினிஷிங் தெரியும், ஃபுல்லாக வந்துடும்.
1: கொடி கொடியாக போகுமா?
2: ஆமாம், கொடி ரொம்ப லென்த்து கொடி வராது, கொஞ்சமாக ஒரு 3 அடி கொடி 4 அடி கொடி வரும். அந்த பச்சை ரகம்ன்றது
1: புல் எப்படி முளைச்சிடும்?
2: கண்டிப்பாக முளை.
1: களை எப்படி பண்ணுறீங்க?
2: களை வந்து ஆள் வச்சு தான் வெட்டியாகும்.

0: பண்ணோம். அதுதான் ஒரு நாள் முடியறது, பத்து நாள் ஆகுது, பன்னெண்டு நாள் ஆகுது,
1: ஆட் பற்றாக்குறை.
0: அஞ்சு ஆள் வந்து ஒரு நாளைக்கு வர மாட்டாங்க.
1: இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து விஜி கிராமம் மாத்திடுறாங்க இல்லைங்களா? ஆனால் அதுலேயும் மக்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் கிடைக்குது.
0: கிடைக்குது தான், அது தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் விவசாயம் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது இல்லையா?
1: செடியில் எவ்வளோ காய் வரும், எப்போ பூ பூக்கும், காய் காய்க்கும், அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
0: செடி வந்து நட்டு ஒரு 25 நாள் இல்லை 30 நாளில் வந்து பூ எடுக்கும். அது இடையில வந்து அந்த 12 நாள்லேருந்து 15 நாள் ஒரு களை வெட்டணும். அது வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உரம் வைக்கணும். உரம் வச்சு தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் பூச்சி நிறையா தாக்கம் நிறையா இருக்கும்.
1: என்னென்ன பூச்சிலாம்?
0: அந்த சப்பாத்தி பூச்சி இருக்கும், இலை சுருட்டு புழு இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து.
1: ஒவ்வொரு செடியை பார்ப்பீங்களா?
0: ஒவ்வொரு செடியை பார்ப்பேன். அக்ரி வந்து பார்ப்பாள்வேன், பார்த்துட்டு இந்த மருந்து அடிங்கன்னு சொல்லுவாப்புல. நாங்கள் சொல்லுவோம், நீயே கொண்டு வந்துருங்கண்ணா, எங்களால் வர முடியல, கொண்டு வந்தால் அவங்க கொண்டு வந்துடுவான். நம்ம டேங்கில் கரைச்சி நம்ம தெளிப்பான வச்சு தெளிச்சு வேண்டியதான், ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியது.
1: ஒரு செடியில் எத்தனை காய் காய்க்கும்?
0: 5-6, 7-8 அது மாதிரி. அது மாதிரி வந்தால் காய் வந்து நம்மளுக்கு பெருகாது. மினிமம் வந்து ஒரு 3-4 காய் இருந்தால் காய் நம்மளுக்கு கொஞ்சம் பெருத்து வரும், வெயிட் வரும்.
1: இப்போ காய் பெருக்கிறதுக்கும் வெயிட் வர்றதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உரம்லாம் விடுறீங்களா?
0: ஆமாம், அடி உரம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அக்ரி வந்து பார்த்துட்டு சொல்லுவாப்புல, இந்த உரம் கொடுங்க, காய் கொஞ்சம் பெருத்து வரும், வெயிட் வரும் சொல்லுவாப்புல. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம ஆள் வச்சு, ஆள் வரலாம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நானே போட்டுக்குவேன். ஆள் வந்தாங்கன்னா ஆள் வச்சு போட்டுக்குவேன் நான். எங்கன்னா ஃப்ரீயாக டைம் வந்து ஆள் என்ன சொல்லுவாங்க, வந்து வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் வந்து செஞ்சுட்டு போவாங்க.
1: இப்போ பொதுமக்கள்லேயே சிலர் பேசுறது என்னன்னா, இப்போ தர்பூசணியெல்லாம் வந்து கெமிக்கல் எல்லாம் வச்சு போடுறாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா பல நோய்களை.
0: அதை நானும் வந்து நம்பிட்டு தான் இருந்தேன். அந்த விவசாயம்னு ஒன்று பண்ணி நம்ம பார்க்கும்போது அது அதனுடைய கஷ்டம் என்னன்னு, அந்த விவசாயம் வந்து கெமிக்கலே கிடையாது. அதாவது உரம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணவே முடியாது. நானும் இயற்கை உரமும் போட்டு பார்த்தேன், வந்து நம்ம இயற்கை உரம் வந்து நல்லது தான், ஆனால் அது வந்து
1: காய் பெருக்காது,
0: காய் பெருக்கும் லேட் ஆகும். அதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பே வந்து பணம் வந்து கை
1: உடனே
0: வரணும், அதுதான் மனிதனுடைய எய்மே.
1: விவசாயம் உடனே பண்ணணும், கையில் காசு
0: பார்க்கணும், அவ்வளோதான்.
1: அப்போ வந்து நீங்கள் காய் பெருக்கிறதுக்காக ரொம்ப ஈடுபொருட்கள் அதிகமாக கொடுக்குறதில்ல. நார்மலாக உரம்
0: நார்மலாக என்னவோ அது வந்தால் நல்லா.
1: நீங்கள்
0: ஏன்னா அதிகமான உரமும் கொடுத்தா காய் வந்து பிஞ்சிலே வெடிக்க ஆரம்பிச்சு.
1: இப்போ அறுவடை காலம்னா எவ்வளோ நாளாகும்?
0: அறுவடை காலம் வந்து 55 நாள்லேருந்து 60 நாள் அந்த இடைப்பட்ட நாளில் அறுவடை முடிச்சிடலாம். 60 நாள் தான் அது.
1: அது அறுவடை பண்ணணும் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: பழம் வெடிக்கும்,
1: பழம் வெடிக்கும்,
0: பழம் வெடிச்சோடனே பிங்க் கலர் இருக்கும், நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் காய் நல்லா தெருப்பாக இருக்கும்.
1: இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ காய் கிடைக்கும், எத்தனை டன்னு கிடைக்கும்? டன்னு கணக்கா?
0: ஆமாம், டன்னு கணக்கு. ஏக்கருக்கு வந்து 5-8 டன் வரைக்கும் கிடைக்கும், நல்லா மகசூல்னா 8 டன்னு. இல்லைனா நம்மளுக்கு 5 டன் வந்தாலே இப்போதைக்கு அப்படியே கொஞ்சம் பண்ண செலவு எடுக்கலாம்.
1: எப்படி அதை அறுவடை பண்ணணும், அதுக்கு ஆட்கூலி?
0: எல்லாத்துக்கும் ஆள் தான். வியாபாரி வந்து பார்ப்பாங்க, விவசாயிகிட்ட பேசுவாங்க, இவ்வளோ வேலை போகுது இவ்வளோ கொடுங்க, நாங்களே ஆள் வச்சு எடுத்துக்கிறோம் சொல்லுவாங்க.
1: அவங்க வியாபாரிங்க?
0: ஆமாம், அது தகுந்த வேலை இருக்கும்போது அவங்க வச்சு எடுத்துக்குவாங்க. இல்லை எங்களால் இவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா நீங்களே அறுத்து கொடுத்துருவோம் சொல்லுவாங்க. விருப்பம் வந்தால் நம்மளே அறுத்து வச்சோம்னாங்க அவங்க டன்னேஜ் போட்டு எடுத்துக்குவாங்க.
1: சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குமா?
0: ஆமாம், சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு.
1: இப்போ அறுவடைக்கு வந்துருந்தா நீங்களே கான்டாக்ட் பண்ணி சொல்லுவீங்களா, அவங்களே வந்து தோட்டத்துக்கு வருவாங்களா? வியாபாரி
0: சொல்லுவாப்பில் நம்மகிட்டே வந்து கேட்பாங்க.
1: அதாவது வேளாண் அதிகாரியும் நீங்கள் தொடர்பில் தான் இருக்கிறீங்க?
0: கண்டிப்பாக,
1: அவங்களுடைய ஆலோசனை பெற தான் அதுவும் பண்ணுறீங்க.
0: ஆமாம்.
1: தர்பூசணி காய் வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்றினு போகிறாங்க, விற்பனை பண்ணுறாங்க?
0: இங்கே சென்னை கோயம்பேடு போச்சு, நான் கர்நாடகா. இப்படி வியாபாரி எங்கே எடுத்துகிட்டு போவாங்க நம்மளுக்கு அவ்வளோ தெரியல. வந்து எடுப்பாங்க மேக்ஸிமம். எனக்கு நிறைய கோயம்பேடு போயிருக்கேன், நான் இருந்து கிருஷ்ணகிரி சைடு இருந்த ஜூஸ் கம்பெனிக்கு எங்கே போயிருக்கேன்.
1: நீங்கள் இப்போ விளைவிக்கிற காயும் நம்ம சிறு தொழில் மாதிரி ரோட்டு உரங்களே நம்ம பண்ணலாம்?
0: ஆமாம், பண்ணலாம்.
1: லோடு ஏற்றின்னு போய் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் அது மாதிரி ஏற்றுமதியும் பண்ணலாம்.
0: ஏற்றுமதியும் பண்ணலாம்.
1: இப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை முறை பண்ணலாம்?
0: ஒரு வருஷத்துல இல்லை, அந்தந்த டைம் வரும்போது அது பண்ணணும். ஏன்னா வந்து இது மேக்ஸிமம் 2 டைம் பண்ணலாம், அவ்வளோதான்.
1: எந்தெந்த இப்போ சீசன் இது?
0: நம்ம வெயில் காலத்தில் பண்ணலாம்,
1: மற்ற நேரம்
0: மழை காலத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க.
1: நல்ல வருமானத்தை அந்த மாதிரி பண்ணலாம். மகசூலை எடுத்து அறுவடை பண்ணி மற்ற வியாபாரிகிட்ட கொடுக்குறீங்க, ஏன் நீங்களே அதை வந்து விற்பனை பண்ணக்கூடாதுங்களா?
0: அதுக்கான நேரம் தான் எங்களுக்கு கிடையாது. விவசாயன்றது வந்து நாங்கள் நிர்ணயிக்கப்படுது விலை கிடையாது. வியாபாரிங்க வந்து என்ன விலை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். இல்லைனா நம்ம பொருள் வந்து நம்ம நிலத்தில் தான் கிடக்கும், வேறு வழியே கிடையாது. நான் வந்து 2 டன் மட்டும்தான் வியாபாரிகளுக்கு கொடுத்தேன், 12,000 டன்னு கொடுத்தேன் நான், அவ்வளோதான். மீதி 6 டன் வந்து வெளியில் தான் வேஸ்ட்டாக தான் போச்சு. கம்மி ரேட்டு கொடுத்தேன், 5 ரூபாய்க்கு கொடுத்தேன் கிலோ, 3 ரூபாய்க்கு கொடுத்தேன் கிலோ. வர ஜனங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்தேன். ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஃபங்க்ஷனில் வெட்டி வெட்டி ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வரவங்களுக்கு வந்து வெட்டி சாப்பிடுங்க சொல்லி கொடுத்தேன், அவ்வளோ.
1: எதுக்கு அது மாதிரி ரொம்ப கம்மியான
0: கம்மியான எடுக்கல, வியாபாரிங்க வரல.
1: ஏன்
0: அது தெரியல, மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி வரல.
1: தர்பூசணி எப்பயுமே மார்க்கெட் இருக்குமே வெயில் நாட்களில், அது மாதிரிலாம்
0: சீசன் வரல. அது எந்த விவசாயம் அவனுடைய பொருளுக்கு வந்து விலை நிர்ணயிக்கவே முடியாது. அவங்க சொல்கிற ரேட்டு தான், அவங்க 2 ரூபாய் கேட்டால் கொடுத்துட்டா ஏற்றிடுவாங்க, நம்ம 5 ரூபாய் கேட்டால் நம்ம பொருள் நம்மளே தான் வச்சுக்கணும். அதுதான் உண்மை.
1: மார்க்கெட் நிலவரம் எப்படி போதும் அது மாதிரி அவங்க வாங்கிக்குவாங்க.
0: ஆமாம்.
1: தர்பூசணி அறுவடை பண்ணிடுறீங்க, அறுவடைக்கு அப்புறம் அந்த நிலத்தை என்ன பண்றீங்க?
0: நிலத்தை நல்லா உழுது வச்சு அடுத்த நெக்ஸ்ட் என்னவோ அதை பண்ணிக்க வேண்டியதான்.
1: வேற எதுவும் பயிரிடுறது இல்லையா?
0: நிலக்கடலை போடுவேன் அந்த வெயில் சீசன்ல. அந்த தர்பூசணி,
1: தர்பூசணி நிலக்கடலை போடுறதுக்கு அந்த வெயில் வரதுக்கு
0: கரெக்டா இல்ல, உளுந்து ஏதாவது ஒன்று போடுவேன்.
1: இப்போ தர்பூசணி வந்து நீங்க கிலோ

0: அஞ்சு ரூபா போனது, பத்து ரூபா போனது, சில வியாபாரிகள் வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய் கூட கேட்குறேன்னு சொல்கிறீங்க. அதுபோல் காலங்களில் வந்து வேளாண் அதிகாரியை அணுகி இதுமாதிரி எங்களுக்கு நஷ்டமாகுது, இதை வந்து அரசாக கொள்முதலாக செஞ்சு எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது வழி பண்ணுங்களேன்னு எதாவது கேட்டுக்கிறீங்களா?
1: பொருள் வந்து வியாபாரிங்க வந்து எடுக்கிறதுக்கு வரமாட்டாங்க, வந்தாலும் கம்மி ரேட்டுக்கு கேட்குறாங்க. கம்மி ரேட்டு கேட்கும்போது விவசாயம் வந்து அவனுடைய கையிலேருந்து ஒன்றுமே அந்த போட்ட செலவு கூட எடுக்க முடியல. அதில் நானும் ஒரு ஆள். அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணா, இது மாதிரி விவசாயிகளை சந்தித்து அந்தந்த விளைபொருளை வந்து அவங்கவுங்க எடுத்து ஒரு பதப்படுத்த அந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஆரம்பித்து எடுத்து போய் இது பண்ணால் கொஞ்சம் விவசாயிகளுக்கு நல்லா லாபமாக இருக்கும்.
0: மொத்தமாக போயிட்டு பதப்படுத்தி அதை வந்து நல்ல முறையில் அவங்க விற்பனை பண்ணுற மாதிரி எதுனா பண்ணுங்க.
1: கவர்மெண்ட்டே வந்து கொள்முதல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்,
0: விவசாயிகளுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும்.
1: இடைத்தரகர் இல்லாமல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: தர்பூசணி அதுக்கப்புறம் நிலக்கடலைலாம் சாகுபடி பண்ணி நல்ல ஒரு வருமானம் ஈட்டுறீங்க. இதுபோல் தொடர்ந்து நீங்களும் உங்கள் விவசாயத்தில் அதிக லாபம் கண்டுபிடிச்சி அதிக வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் மீன் வளர்ப்பு குறித்து தெரிந்து கொள்வோம். ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு என்பது கலப்பு விவசாயத்தில் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். பெரும்பாலும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தி சுற்றுச்சூழல் சமன்

நிலையான விவசாய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள். பண்ணை அங்கக கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதனால் இது விவசாயிகளுக்கு சாதகமாகவும் உற்பத்தி செலவை குறைத்து விவசாயத்தில் பாதகமான சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கிறது. ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு குளங்களில் மீன்களின் வகைகளான கட்லா, ரோகு, மிர்கால், வெள்ளிக்கெண்டை, புல்கெண்டை மற்றும் சாதா கெண்டை போன்ற மீன்களுடன் கால்நடைகள் அல்லது பயிர் வளர்ப்புடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் தரமான புரத உணவு, இயற்கை வளங்களை பயன்படுத்துதல், பண்ணை அங்கக கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் தனிமனிதர்களின் வருமானத்தை மேம்படுத்துகிறது. விவசாயம் சார்ந்த மீன் வளர்ப்பு. இந்தியாவில் மேற்கு வங்காளம், ஒரிசா, கோவா, பீகார் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் நெல்லுடன் சேர்ந்து மீன்கள் வளர்க்கப்படுகிறது. பொக்காளி என்ற வகையான நெல்கள் 3-8 மாதம் வரை வளரும் தன்மையுடையது. மேலும் இது 75 சென்டிமீட்டர் உயரம் வளரும் தன்மையுடையதால் இதனுடன் திலேபியா, கெளுத்தி மற்றும் சன்னா மீன் வகைகள் இதனுடன் வளர்க்கப்படுகிறது. மற்றும் இந்த வகையான நெல்லுக்கு எந்த வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த மாட்டார்கள். இதனால் மீன்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படாது. மேலும் ஒரு ஹெக்டேர் நிலத்தில் பயிர் செய்யும் பொழுது 90 குவிண்டால் நெல்லும் 1000 கிலோ மீன்களுடன் கிடைக்கிறது. தோட்டக்கலை மற்றும் மீன் வளர்ப்பு முறை. மீன் பண்ணை குளத்தின் கரைகளில் வாழை, பப்பாளி, தென்னை, கத்தரி, தக்காளி, வெள்ளரி, சுரக்காய், மிளகாய், கீரை வகைகள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் மற்றும் தீவன பயிர்கள் ஆகியவற்றை குளக்கரையில் வளர்க்கும் பொழுது அந்த கரையில் மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கிறது. மேலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் பரிந்துரைப்படி தினமும் 85 கிராம் பழங்கள், 300 கிராம் காய்கறிகள் பயன்படுத்தும் பொழுது கொரோனா போன்ற கொடிய நோயிலிருந்து குடும்ப ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரும் ரோஜா, மல்லிகை, சாமந்தி, செண்டுமல்லி போன்ற மலர் செடிகளை வளர்க்கும் போது 20-25% கூடுதல் வருமானம் வருகின்றது. கால்நடைகளுடன் மீன் வளர்ப்பு. ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மேலை நாடுகளில் பிரபலமாக உள்ளது. கோழி, வாத்து, வான்கோழி, கூஸ்வாத்து மற்றும் கினி கோழிகளுடன் மீன்களையும் சேர்த்து லாபகரமாக வளர்க்க முடியும். கோழி இனங்களுடன் மீன் வளர்க்கும் போது மீன்களுக்கென தனியாக உரம் மற்றும் மேலுணவு இட வேண்டியதில்லை. கோழி இனங்களின் கழிவே மீன்களுக்கு உணவாகும். நுண்ணுயிர்கள் தோன்ற உரமாக பயன்படும் ஒரு ஹெக்டேர் மீன் பண்ணையுடன் ஒருங்கிணைக்க 500 முட்டை கோழிகள் தேவை. குளம் மண்ணாலான சாய்வான கரைகளையும் தரையையும் கொண்டிருக்க வேண்டும். நீர் உள்வர மற்றும் வெளியேற மதகுகள் தேவை. நீரின் ஆழம் குறைந்தது 1 மீட்டர் இருக்க வேண்டும். ஒரு கோழிக்கு 2 சதுர அடி பரப்பென 500 கோழி முட்டை வளர்க்க 1000 சதுர அடி இடவசதி கொண்ட கொட்டகை தேவைப்படும். இது மீன் குளத்தின் மேலேயோ அல்லது குளத்தை ஒட்டியோ இருக்கலாம். கோழி கழிவு குளத்தினுள் வந்தடையும்படி வசதி இருக்க வேண்டும். இக்குளத்தில் 5000 கெண்டை மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம். கட்லா, மிர்கால், சாதா கெண்டை மீன் குஞ்சுகளை முறையே 25:30:45 என்ற விகிதத்தில் குளத்தில் இருப்பு செய்யலாம். தேவைக்கேற்ப நீரின் தரத்தை பொறுத்து வாரம் ஒரு முறையோ அல்லது அவசியம் ஏற்படும் பொழுதோ குளத்து நீரை மாற்ற வேண்டும். இந்த மீன் குளத்திலிருந்து 8-10 மாதங்களில் குறைந்தது 2500 கிலோ மீன் அறுவடை செய்யலாம். முட்டைக்கோழி 15வது வார வயதில் ஆரம்பித்து 72வது வாரம் வரை முட்டையிடும். வளர்ப்பின் முடிவில் ஒவ்வொரு கோழியும் சராசரி 300 முட்டைகளை இட்டிருக்கும். பொதுவாக கோழி ஒன்றுக்கு 40 கிலோ தீவன செலவாகும். கோழி பண்ணையில் அதிகபட்ச இறப்பு விகிதம் 10 விழுக்காடு என கொண்டால் 72 வார வளர்ப்பின் முடிவில் 450 கோழிகள் ஒவ்வொன்றும் 1.50 கிலோ வளர்ந்து விற்பனைக்கு தயாராக இருக்கும். வாத்துகளுடன் மீன் வளர்ப்பு. வாத்துகள் பொதுவாக இயற்கை காற்று புகுத்தி என்று அழைக்கப்படுகிறது. பண்ணைக்குட்டைகளின் உள்ளேயோ அல்லது கரையின் மேல் குடிசைகள் அமைத்து 300 மீட்டர் என்ற அளவில் குடில் அமைத்து 200-300 எண்ணிக்கையில் மீனுடன் வாத்துக்கள் வளர்க்கலாம். வாத்து இனமான இந்தியா ரன்னர் மற்றும் காக்கி கேம்ஃபில் போன்ற வகைகளை வளர்க்கும் பொழுது அதிக வருமானம் வருகிறது. மேலும் வாத்து தனது வலைப்பாதங்களால் தண்ணீர் நீந்தும் போது பண்ணை குட்டைகளின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கின்றது. மேலும் பண்ணை குட்டைகளில் உள்ள வாத்துகள் பூச்சிகளை கட்டுப்படுத்தி மீன்களுக்கு வரும் நோய்களை கட்டுப்படுத்துகிறது. மேலும்
மீன் குஞ்சுகள் இருப்பு செய்து ஒரு மாதங்களுக்கு பிறகு வாத்துகளை இருப்பு செய்ய வேண்டும். மீன் உற்பத்தி

பருத்தி 3500 கிலோவும் 600 கிலோ வாத்துக்கறியின் இறைச்சியும் 15,000 முட்டைகள் இதன் மூலம் கிடைக்கிறது. மேலும் வாத்து எச்சங்கள் பண்ணைக்குட்டையின் நேரடியாக கலப்பதால் தண்ணீரில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இருப்பதால் மீன்களுக்கு தேவையான தாவர நுண்ணுயிரிகள் மற்றும் விலங்கு நுண்ணுயிரிகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. இதனால் செயற்கை உணவான தவிடு மற்றும் புண்ணாக்கு இடும் அளவு குறைக்கப்படுகிறது. கால்நடைகளுடன் மீன் வளர்ப்பு. இந்தியா உலகளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. ஒரு ஹெக்டேர் பண்ணைக்குட்டைக்கு 2-5 மாடுகளின் கழிவுகளை பயன்படுத்தி மீன்கள் வளர்க்கலாம். ஆண்டுதோறும் இயற்கை உரமான 400 கிலோ சாணமும் 3500 கிலோ கோமியமும் கிடைக்கிறது. இவற்றை நேரடியாக மீன்குட்டைக்கு பயன்படுத்தும் பொழுது இயற்கை உணவுகள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் மீன்களின் உற்பத்தி செலவு குறைக்கப்படுகிறது. மேலும் சுமார் 900 லிட்டர் பாலும் 3200 கிலோ மீன்களும் ஒரு ஹெக்டேர் பண்ணைக்குட்டையிலிருந்து மகசூலாக கிடைக்கும். ஆடுகளுடன் மீன் வளர்ப்பு. இந்தியாவில் ஏழைகளின் வருமானமாக ஆடு வளர்ப்பு என்பது ஒரு முக்கிய தொழிலாகும். ஆட்டின் கழிவுகளிலிருந்து கார்பன் 60% நைட்ரஜன் 2.7% பாஸ்பரஸ் 1.78% பொட்டாசியம் 2.88% கிடைக்கிறது. ஒரு ஹெக்டேர் மீன் குளத்திற்கு 50-60 ஆடுகளை வளர்க்கலாம். ஆடு இனங்களான ஜமுனாபரி, பாடாபரி ஆகியவை பாலுக்காகவும் பெங்கால் சிரோஹி ஆகியவை இறைச்சிக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மீன் பண்ணைக்குட்டையின் மேல் பரண் அமைத்து ஆடுகள் வளர்க்கும் பொழுது ஆடுகளின் கழிவுகள் நேரடியாக மீன் பண்ணைக்குட்டைகளில் விழுவதால் மீன்களுக்கு தேவையான இயற்கை உணவுகள் கிடைக்கிறது. மேலும் மீன்குட்டையின் தண்ணீரை பயன்படுத்தி ஆடுகளுக்கு தேவையான தீவன பயிர்களான நேப்பியர் புல், சோயாபீன், மல்பெரி போன்ற பயிர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒருங்கிணைந்த பண்ணைகள் மூலம் 3500 கிலோ மீன்களும் 1500 கிலோ ஆட்டு இறைச்சியும் கிடைக்கின்றது. இவ்வாறு ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் மீன் வளர்ப்பை பயன்படுத்தி மகசூல் பெறலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். கேட்க மறவாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, உரையின் தொடர்ச்சி. வழங்குபவர்

கண்ணன் அவர்கள். 7/2 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல் நிலவு பயணம். செஞ்சி எம் தமிழரசி அவர்களின் உரை. நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:11. நேயர்கள் கேட்க இருப்பது திரை இசை. சித்ரா குரலில் வருவது காத்திருக்க நேரமில்லை படத்திற்கான பாடல்.

0: ஒலித்த குரலுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் சேர்ந்து பாடியிருக்கும் பாடலின் படம் பாஸ்மார்க்.
1: ஹொய்யா ஹொய்யா ஹொய்யா.

திரை இசையில் அடுத்ததாக அந்தப்புறம் படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் அடுத்ததாக வருவது பாட்டுக்கொரு தலைவன் படத்திற்கான பாடல். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் குழுவினருடன் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

திரையச நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்களில் வருவது உலகம் பிறந்தது எனக்காக படத்திற்கான பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ராஜாவின் பார்வையிலே படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை. பாடல் வரும் நேரம் 8:32:18.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நாளை காலை 9 மணிக்கு முதன்மை அலைவரிசையில் ஆரங்கேசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல். நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். திரை இசையில் தொடர்வது அதிசய பிறவி படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கும்மிக்குட்டி கும்மிக்குட்டி
1: ஆஹையார் வந்தது நெஞ்சுக்குள்ளே
0: நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே.
2: திரையசையில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் காவல் கீதம். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேற்கொண்டுள்ள கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணம் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையும் என்று மால்டோவா மற்றும் ருமேனியாவிற்கான இந்திய தூதர் டாக்டர் மனோஜ்குமார் மொஹபத்ரா கூறியுள்ளார். மேலும் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் இருதரப்பு பொருளாதார உறவுகள் வரும் ஆண்டுகளில் மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் கீழ் ஹைட்ரஜன் ஆற்றல் கொண்ட கனரக வாகனங்களை இயக்கும் வகையில் 12 முன்னோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தூய்மையான, நிலையான மற்றும் தன்னிறைவு பெற்ற எதிர்காலத்தை அடைய இந்தியா ஒரு வலுவான பசுமை ஹைட்ரஜன் சூழலை உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் இன்று ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கன்சோலியில் உள்ள ஷாவ்லியிலிருந்து இரண்டாவது சுரங்கப்பாதை அமைக்கும் பணி துவக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் முதல் கடலடி அதிவேக ரயில் சுரங்கப்பாதையாக அமையும். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 மணிக்கு நியூஜெர்சியில் இப்போட்டி நடைபெறுகிறது. ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை பிவி சிந்துவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 388 ரன் என்ற வெற்றி இலக்கோடு ஆடிவரும் இந்திய அணி சற்று முன்வரை 13 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 72 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்
0: நேயர்களே. இனி 11 மணி வரை தொடர்வது டெல்லி அஞ்சல்.

நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. நிலவு நாள் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பஞ்சகாவியா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு குறித்த உரையின் தொடர்ச்சி. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். நிலவு பயணம் செஞ்சி எம் தமிழரசி அவர்களின் உரை. 7:25 நலமாய் வாழ. உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா.

0: 8 2 8 30 தகவல் தளம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி.ஆர். வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் நெய்வேலி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி.ஆர். சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி. அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் கே. தனசேகர் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:00 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. 12:00 டெக்குரு அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ். எம். சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வாடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்ப இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குக்கரி ஷோ 2:15 என்றும் இனியவை 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் ஜி. பாமா அவர்கள், மாணவி அதிதி சுரானா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ். சுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 சின்னத்தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா அவர்கள், கதை இயக்கம் கணேஷ்ராஜ் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது. இதில் செல்லம் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர். தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ. 9:15 ஸ்பாட்லைட். இவ்விரு நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொஷின் அவர் இன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. The monsoon session of Parliament will commence tomorrow and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. On the eve of the monsoon session, the government today convened an all-party meeting at Parliament House Annex. The meeting was chaired by Defence Minister Rajnath Singh. Over 50 leaders from 40 political parties attended the meeting. Just after the meeting began, opposition parties staged a symbolic walkout from the meeting over the participation of Nationalist Citizens Party of India, NCPI. The NCPI is a registered party that has participated in the West Bengal Assembly elections, and recently several rebel Trinamool Congress MPs have joined it. However, after registering their protest, the opposition members attended the meeting. Speaking to media after the meeting, Mr. Kiran Rijiju urged all political parties to ensure the smooth functioning of Parliament and engaging in constructive discussions on key issues.
2: There are various demands by various political parties for discussion. We have said that let Parliament function smoothly. Exactly what are the issues to be discussed, that has to be decided in the Business Advisory Committee.
1: Talking to media, TMC MP Mahua Moitra said that the entire opposition, including Congress,